திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:41 ஆயிக்கொண்டிருக்கு. இந்த நேரம் பாத்தீங்கன்னா நாவலப்பட்டு மீறி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். இன்று தன்னுடைய அன்பு மகள் அனுஷா 18வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக அப்பா போல் மற்றும் அம்மா அனுஷா, மன்னிக்கவும் மேரி மற்றும் உற்றா உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவதினை வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இது வெளியே அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்தலிலிருந்து ஐயா கடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகே, சின்னத்தம்பி, வெளிபட செல்வராம், கிருஷ்ண பக்தன், அதே போல உமாச்சந்திரன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடகிருந்து கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு பணாவத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வெளிபட செல்வராம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்துருக்காங்க. சின்னைய மகாதேவன் வகத்தொட்டம் சும்மோதிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, ஹர்ஷினி, கிரியல ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாந்துகே, சின்னத்தம்பி, அதே போல பணாவதி, சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடகிருந்து கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு விளான்களில இருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 15 தரிசனி குணசீகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக லிந்துளை எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு ஸ்டீபன் ஸ்டைலர்ஸ் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துவதாக மயிலம்பாவடி இருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி அன்னபாக்கியம், மகள் தரணியாவுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. பிரேம்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மஸ்கிலியா பிரவுன் சீட்ல இருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அனைத்து சொந்தங்களுக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக அக்கரைப்பத்தனையில இருந்து ராமன் கேதீஸ்வரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கட்டக்கொலையில இருந்து சந்தனம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, வெள்ளவத்தில இருந்து ராஜகோபால் மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான இனிய காலை நேர வணக்கம், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துவதாக மொனராகல கும்பகன்ல இருந்து தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெரிய நிலாம் இருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மஸ்கலியா பிரவுன் சீக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மலை பாடல் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியுடன் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு லுணுகலையிலிருந்து சி கே சந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. தொடர்ச்சியாக நீங்களும் எங்களுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடலை கேட்பதோடு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஓகேவிருக்கும் பாடல் இது. வரலாறு திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

ஜெயம் கொண்டான் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைக்கிறது 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோட விடியல் நிகழ்ச்சியில் நேரம் காலை 6 மணி கடந்த 6 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0317 5 0 0 3. அதே போல 0317 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மிக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் பாரா எஸ்டேட் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகாரம் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாலமூனிலிருந்து மகரூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. லபுக்கலை நாகராணி அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாலசுப்ரமணியம் இதழ் கஸ்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தேல்தோட்டி ஆதி மூலம் வந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு பாடல்கள் அனைத்தும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு விஸ்வமகாலிருந்து கீதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அதே போல அன்பன காலை நேர வணக்கம் சிவானி பண்டாரவழியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோலதா கிஷாந்தன் ரோஷன் சபினா சாகிற்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் டிக்கோய தரவாலை மீட்பிரிவு நேசரி இடத்திலிருந்து துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மகாலட்சுமி துரைராஜ் துலக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி புஷ்பராணி திருச்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அணிந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தொண்டைமான செல்வசனிதிலிருந்து சுதன் வந்திருக்கிறாங்க. கடற்கரையிலிருந்து டொமினிக் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பகவந்தலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ரேகா வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட உறவுகள் யாவருக்கும் அடுத்தும் நிகழ்ச்சியில் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்காரமைக்கும். இந்த பாடல் பிரியமுடன் திரைப்படத்துக்காக தேனி சேத்தென்றல் தீபாவினி செயல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 6 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:34 மணியிலிருந்து 9 மணி வரை, ராகுகாலம் பிற்பகல் 1:34 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் வெற்றி, கடகம் தனம், சிம்மம் நிறைவு, கன்னி அமைதி, துலாம் உழைப்பு, விருச்சிகம் நட்பு, தனுசு விருத்தி, மகரம் நன்மை, கும்பம் உதவி, மீனம் பணிவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் வெற்றி, கடகம் தனம், சிம்மம் நிறைவு, கன்னி அமைதி, துலாம் உழைப்பு, விருச்சிகம் நட்பு, தனுசு விருத்தி, மகரம் நன்மை, கும்பம் உதவி, மீனம் பணிவு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கு

நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக இடம்பெற்றோர் இனிமையான பாடல் தொடர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 21 நிமிடமாகும். இந்த வேலை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். இதில் கஸ்கின் இருந்து சூரியகுமார் வந்திருக்கிறாங்க, வணக்காலி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திரை சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று நான் நல்ல பல சுபகர ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாக்கள் இருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவேளை பகவந்தலாவை கேம்பியன்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு மனைவி மோகன ராமேஸ்வரி மற்றும் பபிஷாலினி சஸ்விதன் இளம்வதனி அம்மா சந்திரமலர் அப்பா செலுத்துறை ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்கை கரிசி வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குறிஞ்ச கிடந்த அசூதன் வந்திருக்கிறாங்க, நூர்ஜகான் அசூதீன் ஜாரி அன்பர் ரிகாஸ் அதே போல ரியா ஸ்ரீனா குடிக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. தீபா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாமலிப்பட்டிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக துரைராஜ் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எட்டாம்பேட்டையிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வாகரையிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானிமா, கந்தப்பள்ளியிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை புஷ்பராணி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, டிக்கோய புளியாவத்திலிருந்து போல்வியின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. மனைவி ரோனிகா, மகள் மகளான டென்சிலா சரணிகா மற்றும் வசனம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தேதமூலையில இருந்து சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா மற்றும் சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, ஹட்டன்ல இருந்து சாமிமலை ஜஸ்டின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா, நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள். அதே போன்று மகன் நிராஜ் மற்றும் மகள் அனிகா, மனைவி சுஜா ஆகியோருக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கமே பிடிக்கந்தையிலிருந்து சுது, கலா, ஜீவன் மற்றும் பிரதீப் ஆகியோருக்காகவும், அதே போல துஷாந்தன், அன்சிகா, மூலிஷா, தினேஷ்குமார் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, இந்தான தோட்டம் மீன விடையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. என்னுடைய அன்பு மனைவி 30வது பிறந்தநாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதாக அன்பு கணவர் வசந்தகுமார், அதே போல மகன் சந்தீபன், அம்மா ஞானசுந்தரி, அப்பா ஜெய்சங்கர் மற்றும் தம்பிமார்களான பாபு, கட்டாரில் வசிக்கும் டில்ஷான், அன்னிமார்களான பிரியா, தர்ஷி, அதே போல அழகி, அதே போல மாமி ஞானவதி, மாமா ஜெயக்குடி அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவி தின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அமரன் சித்திரன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, பீர்வலி சமுட் மாவட்டத்தில் இருந்து நசார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கேரளின் ஆகாஷ் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நான்ஓயில் இருந்து அருணா சுதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இப்படி பிரசாத் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு. கிண்ணியா மஃபூட் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. பெர்னாட்சா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மல்காந்தி ஸ்ரீதரன் வந்திருக்கிறார், இதுவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட உறவுகள் யாவருக்கும் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்

0: ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சிந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் மீன் காற்றலியின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி
1: சின்னங்களே. சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்ச சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் செய்தி பார்வை.
1: செய்தி பார்வையில் இருந்திருக்கின்றோம். வசந்த டிவி வசந்த எஃப்எம் வலுவசூடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் நாளடிகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். பொருளாதாரத்தை சூறையாடிய சகல மோசடிக்காரர்களுக்கும் எதிராக விசாரணை நடத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருப்பதான கருத்துக்கள். அதே நேரத்தில் அகில விராஜ் காரியவசம் அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு ஊழியர்களை பயன்படுத்திக் கொண்டார் என்பதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் 14 நாட்களுக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டது என்பதான செய்திகள் வெளியாகின. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் என்பதாக அமைச்சர் சுனில் ஹந்துநித்தி தெரிவித்திருப்பதான தகவல்களும் இதனோடு இணைந்ததாக வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்ற சேவைகள் வெளி மாவட்டங்களுக்கும் விசரிக்கப்படும் என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வாட்டகல தெரிவித்திருப்பதான கருத்துக்களையும் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொத்மலை நீர்த்தேக்க பொறியாளர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காக தண்டிக்கப்பட்டதை போன்றோ அவர்களும் அதாவது கொத்மலை நீர்த்தேக்கத்தை திறந்து விட்டதற்காக பொறியாளர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக ரோஃப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்திருப்பதான கருத்துக்களும் இவ்வாறு வெளியாக இருக்கின்றன. சகல நகரங்களிலும் மெட்ரோ பஸ் சேவைகள் விஸ்தரிக்கப்பட இருக்கிறது என்பதான மற்றும் ஒரு செய்தி. இவற்றோடு இணைந்ததாக முக்கியமாக இந்திய வெளியுறவுச் செயலர் மிஸ்ரா இலங்கைக்கு வருந்திருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயகவுடனான சந்திப்பு, பிரதமர் ஹரணி அமரசூரியவுடனான சந்திப்பு, தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பு என இந்த சந்திப்புகள் தொடர்ந்திருக்கின்றன. இதன்போது வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் இந்திய உதவி திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மிஸ்ரீயிடம் நன்றி தெரிவித்ததான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. அதுநேரம் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை செய்தியை எடுத்துக் கொள்ளும் போது வீரகேசரி பத்திரிகை தனது 96வது அகவையை பூர்த்தி செய்கிறது. 96 ஆண்டுகள் இலங்கை தேசத்துக்காக அர்ப்பணிப்பு மிக்க சேவை வழங்கிய ஒரு பத்திரிகையாக வீரகேசரி பத்திரிகை இருந்து வருகிறது. அந்த வகையில் நூற்றாண்டை நோக்கிய சாதனை பயணத்தின் வேறு நடைபெறுகிற வீரகேசரி நாளிதழ் இன்று 96வது அகவையில் காலடித்து வைக்கிறது என்பதும் தமிழ் பேசும் மக்களின் இன்பம் துன்பம் எதுவாயினும் அதில் பங்கேற்கும் ஒற்றத்தோழனாகவே வீரகேசரி திகழ்ந்து வருகிறது என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. எனவே வீரகேசரி பத்திரிகைக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனிடம் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் அந்த பத்திரிகைக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை இலங்கை மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைந்து தமிழ் பேசும் சமூகத்தின் குரலாகவும் அவர்களின் தேவைகளை பிரதிபலிக்கும் முதன்மை தளமாகவும் திகழ்ந்து வந்திருப்பதையும் பாராட்டத்தக்கது என்பது பிரதமர் ஹரணி அமரசூரிய வின் வாழ்த்துச் செய்தியாக அமைந்திருக்கிறது. அதேநேரம் 96வது அகவையை கொண்டாடுகிற நிலையில் அதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது பிரதமர் இவ்வாறு கூறுகிறார். இலங்கையின் முன்னணி தமிழ் தேசிய பத்திரிகையான வீரகேசரியின் 96வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இந்த சிறப்புமிக்க தருணத்தில் அதன் முகாமைத்துவம் ஆசிரியர் குழு மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகத்துறை வேகமாக மாற்றம் கண்டுவரும் நவீன சவால்களுக்கு மத்தியிலும் உண்மையான தகவல்களை வழங்கி வாசகர்களின் நம்பிக்கையை வென்றுள்ள வீரகேசரி பத்திரிகை எதிர்காலத்திலும் தனது உயரிய ஊடக சேவையை தொடர வேண்டும் என வாழ்த்துவதோடு சமூகத்துக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து இன்னும் பல மைல்கற்களை எட்ட வேண்டும் என்பது பிரதமருடைய வாழ்த்தாக அமைகிறது. இதனிடம் இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜாவும் தன்னுடைய வாழ்த்தினை இவ்வாறு தெரிவிக்கிறார். இலங்கை இந்திய உறவை வலுப்படுத்துவதில் வீரகேசரியின் பங்கு மகத்தானது என்பது அவருடைய கருத்து. அதனை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியா தொடர்பிலும் அதனத்தில் இந்திய உயர்சானிகர் தொடர்பிலும் ஏதேனும் செய்திகள் வெளியாகிற பொழுது முதற் பக்கத்திலும் அதற்கு முக்கியத்துவம் அளித்தும் வீரகேசரி பத்திரிகை ஒவ்வொரு காலப்பகுதியிலும் செய்திகளை தந்திருக்கிறது. எனவே வேகமாக வளர்ந்து வரும் ஊடக கலாச்சாரத்துக்கு மத்தியில் வீரகேசரி ஊடகவியல் தர்மங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் கட்டுப்பட்டு மாறும் காலத்துக்கேற்ப தன்னை தகவமி செயற்பட்டு வருகிறது என்றும் ஊடக தர்மங்களை உயர்த்தி பிடிக்கும் அதே வழியில் பல தசாப்தங்களாக தொழில்நுட்பம் மற்றும் சமூக மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு பயணிப்பது சாதாரண சாதனை அல்ல என்று இலங்கைக்கான இந்திய வீரசானிகர் சந்தோஷ் ஜா இவ்வாறு குறிப்பிட்டு தன்னுடைய வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகையினுடைய 96வது அகவை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆழமான நடுநிலையான மற்றும் மனிதநேயமிக்க ஊடகவியலை வளர்த்திருக்கும் தனித்துவமான பொறுப்பொரு செய்தித்தளத்துக்கு தாளுக்குள்ளது. உலகெங்கிலும் உள்ள ஊடகத்துறை ஒரு மாற்றத்தை சந்தித்து வரும் இக்காலத்தில் இந்த பொறுப்பு எப்போதையும் விட மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருக்கிறது என்பதும் அவருடைய வாழ்த்தாக அமைகிறது. இப்போது நாங்கள் பிரதான செய்திகள் குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். ஜனாதிபதியின் சந்திப்பு குறித்தான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இந்திய வெளியுறவுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரினை ஜனாதிபதி நேற்றைய தினம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதன்போது இந்தியா வழங்கியிருக்கிற உதவி திட்டங்களுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கு நன்றி தெரிவித்திருப்பதான தகவல்கள் இவ்வாறு வெளியாகின்றன. அதன் அடிப்படையில் தினகரன் பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு தருகிறது. இலங்கை இந்தியாவுக்கு இடையில் கடன் திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் பரிமாற்றம் என்பதாக அந்த தகவல் தரப்படுகிறது. அதனிடத்தில் வீரகேசரி பத்திரிகை இந்திய உதவி திட்டங்களுக்கு மிஸ்ரிடம் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுர என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. அதுவில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்திக்கும் பங்களிக்கும் வகையில் தற்போது செயற்படுத்தப்பட்டு வரும் வேலைத்திட்டம் குறித்து ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கவிடம் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்திற்கு இந்தியாவின் முழுமையான ஆதரவை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளியுறவுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று புதன்கிழமை பிற்பகலில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் வலுவான மற்றும் நீண்டகால உறவுகள் குறித்து நீண்ட கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 2022-23 ஆண்டுகளில் நிலவிய பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா இலங்கைக்கு வழங்கிய ஆதரவு, தீத்து அனர்த்தத்தின் போது வழங்கப்பட்ட மனிதாபமான உதவிகள் மற்றும் உட்கட்டமைப்பு புனரமைப்பு பணிகள் ஆகியவற்றுக்கும் பணிகள் அதனிடத்தில் அவர்கள் வழங்கிய ஒத்துழைப்பு, குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் நாட்டின் வலுசக்தி தேவையை பூர்த்தி செய்ய வழங்கப்பட்ட பங்களிப்பு ஆகியவற்றை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அதற்காக இந்திய அரசாங்கத்திற்கு தனது நன்றியை இதன்போது தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதோடு எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் இதன்போது இவ்வாறு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். எனவே தித்வா மறுசிறப்புக்கு $350 மில்லியன் நிதி ஒப்பந்தமும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் இவ்வாறு இன்றைய தினம் ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன. எனவே ஜனாதிபதி அனுரவை இந்திய வெளியுறவு செயலாளர் சந்தித்த நிலையில் இது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் குறித்தும் இந்திய உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் முக்கிய இருதரப்பு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் விரிவாக மீளாய்வு செய்யப்பட்ட இந்த சந்திப்பை தொடர்ந்து தித்வா சூறாவளி பேரழிவை தொடர்ந்து இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட $450 மில்லியன் புனரமைப்பு உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய ரூபாவிலான $350 மில்லியன் கடன் உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தங்கள் இருதரப்பினராலும் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. இந்த கடன் உதவி திட்டமானது சூறாவளியின் பின்னர் ஏற்பட்டுள்ள மறுசிறப்பு பணிகள், உட்கணிப்பு அபிவிருத்தி மற்றும் அத்தியாவசிய கொள்முதல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படவிருக்கிறது என்பதான தகவலாகவே இதனை நாங்கள் அவதானிக்கலாம். இது ஒரு முக்கியமான செய்தி. இதனிடத்த மற்றும் ஒரு தகவலையும் நாங்கள் இதனோடு இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவையும் சந்தித்திருக்கிறார். இந்திய உளர்வுச் செயலாளர் மிஸ்ரி அவர்கள் தனது கொழும்பு விஜயத்தின் போதே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான முக்கிய மற்றும் முன்னுரிமை பெற்ற துறைகளில் தற்போதைக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் கூட்டு ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்பதான செய்தினை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் பிரதானமாக இந்தியா இலங்கையிடம் மாகாண தேர்தலுக்கு தொடர வலியுறுத்து தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களிடம் இந்திய உளர்வுச் செயலாளர் தெரிவிப்பு என்பதாகவே இந்த செய்தி தமிழன் பத்திரிகையில் இன்றைய தினம் தரப்படுகிறது. தமிழ் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்த பொழுது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் இவ்வாறு தரப்படும். இந்திய திட்டங்களின் அமலாக்கத்தில் தாமதம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை இதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகள் பிரதமருடனான சந்திப்பில் இந்திய உளர்வுச் செயலாளர் தெரிவிப்பு மாகாண சபை தேர்தலில் நடத்த அழுத்தம் பிரயோகிக்குமாறு தமிழ் கட்சிகள் கோரிக்கை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலும் இதனை முன்னிட்டு பல்வேறு தகவல்கள் இவ்வாறு வெளியாக இருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் இதுகுறித்தான மேலதிக தகவல்களை நாம் அவதானிக்கும் போது இந்தியா பங்களிப்போடு உருவாக்கப்பட்ட அதிகார பரவலாக்கல் அழகான மாகாண சபைகளை இயங்கக்கூடிய விதத்தில் அதற்கான தேர்தல்களை விரைவில் நடத்துமாறு கொழும்பு அரசை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தும். தமிழர் பிரச்சினை தீர்வுடையத்தில் இந்தியா தொடர்ந்தும் அதே கரிசனை கொண்டிருக்கும் என்று நேற்று பிற்பகல் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களிடம் இந்திய உளர்வுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இவ்வாறு கூறியிருக்கிறார். நேற்று பிற்பகல் 2 மணி முதல் சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அதன் செயலாளர் எம் பி சுமந்திரன், பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் சத்தியலிங்கம், கோட்டீஸ்வரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். இலங்கை தமிழர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் செல்வம் அடைக்கலநாதன், எம் பி சித்தார்த்தன் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தார்கள். மாநிலசபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய உளர்வுச் செயலாளர் தமிழ் கட்சிகளின் தலைவர்களிடம் கேட்டறிந்து கொண்டார். தேர்தலை இப்போதைக்கு நடத்தும் எண்ணம் அரசுக்கோ அரசு தலைவருக்கோ இல்லை என்பதை தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலங்களால் மக்களால் கைவிடப்பட்டவை என்ற சாரப்பட்ட கருத்து கூறப்படுவது குறித்து இந்திய விடுதலைச் தமிழ் தலைவர்களிடம் கேட்டிருக்கிறார். ஜனாதிபதியினாலும் பிறத்தின் இலங்கை தலைவர்களினாலும் அத்தகைய கருத்து கூறப்படுவதாக அறிகிறோம். ஆனால் அது தப்பு. சம்பந்தப்பட்ட காணிகளை ராணுவம் ஆக்கிரமித்து நீண்ட காலமாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் அந்த மக்கள் வேறு இடமில்லாமல் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். சில சமயங்களில் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அதன் காரணமாக அவை கைவிடப்பட்ட காணிகள் என கூறுவது அர்த்தமற்றது என்பதாக தமிழ் தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருந்ததோடு மக்கள் குடியிருக்காத தமிழர் தாயக நிலங்களை கபலீகரம் செய்ய கொழும்பு ஆட்சிபீடம் முனைகிறது என சுட்டிக்காட்டிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏற்கனவே அரசாங்கம் அப்படி ஒரு முயற்சி எடுத்தது, அதை மேற்கொள்ள மாட்டோம் என்று பிரதமர் கூட எமக்கு வாக்குறுத்தார். ஆனால் அதையும் மீறி அப்படி நிலத்தை சுவீகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதே சந்தர்ப்பவசமாக சுமந்திரன் வழக்கு போட்டு அந்த முயற்சியை முறியடித்தார் என்றும் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்களின் காணிகளை அவர்களிடமே விடுவிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய அரசாங்கத்தின் தேசிய கொள்கை என்று அறிவிக்கிறார் ஜனாதிபதி. ஆனால் மறுநாள் சாணக்கி நம்பி பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அந்த காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று பிரணப்படுத்துகிறார் என சுமந்திரன் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதும் பிரதான விடயம் என்பதை பார்க்கலாம். அதே நேரத்தில் இலங்கையில் தாம் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்திருக்கும் பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தமது தரப்பில் எவ்வித தாமதமும் இல்லை எனவும் மாறாகவற்றை துரிதமாக முன்னெடுப்பதற்கே தாம் விரும்புவதாகவும் தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்த இந்திய உளவுச்சல் விக்ரம் மிஸ்ரி, இருப்பினும் இந்திய தரப்பு தாமதிப்பதாக கூறி இலங்கை அரசாங்கமே இவ்விடயத்தை தட்டிக்கழித்து வருகிறது எனவும் பொருள்பட விளக்கம் அளித்திருக்கிறார். உத்தியபூர்வ விஜயம் என்றை மேற்கொண்டு நேற்றைய தினம் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்ட விடயங்கள் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பின் போது ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிப்பிடும் ஏறி ஒரு வருட காலத்துக்குள் மாநிலசபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்பதான உறுதிமொழி அளிக்கப்பட்டிருந்த போதிலும் அது நிறைவேற்றப்படவில்லை என்பதான கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனிடத்தில் மாநிலசபை முறைமை குறித்து கருத்துரைத்த கஜேந்திரகுமார் அந்த முறைமையில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாகவும் மாநிலசபைகளுக்கான நிதி சார்ந்த அதிகாரம் மத்திய அரசிடம் இருப்பதனால் மாகாணங்களுக்கான சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதிலேயே பின்னடைவுகள் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டியதோடு அதன் காரணமாக மாநிலசபைகள் வரும் பேரளவிலான கட்டமைப்புகளாக இருந்து பயனில்லை என்றும் அதற்கான அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளில் சிக்கல்கள் உள்ள போது ஏற்படும் பாதிப்புகள் மிக மோசமானவையாக இருக்கும் என்றும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். இதனிடையே கருத்து வெளியிட்ட சித்தார்த்தன் தாம் விட்ட தவறினால்தான் வடக்கில் தேசிய மக்கள் சக்தியை காலூன்றியது போன்ற தோற்றப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணித்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது எனவும் குறிப்பிட்டார். அதனை ஆமோதித்து செல்லும் வடக்கில் நாதன் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து பயணிக்காவிட்டால் கடந்த காலத்தில் பங்குடைத்த நிலையை ஏற்படும் என்பதாக அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து புதிய அரசியலமைப்பு உருவாக்கு விவகாரத்தின் தற்போதைய நிலைவரம் பற்றி தமிழ் பிரதிநிதிகள் இந்திய உளவுச்சலரிடம் விரிவாக விளக்கினார்கள். அவற்றை சீர்படுத்த மிஸ்ரீ அரசியலமைப்பை பொறுத்தமட்டில் குறித்த ஒரு இனம் சார்ந்து தாம் செயற்பட முடியாது என்றும் மாறாக இந்த நாட்டின் சகல பிரஜைகளுக்குமான சமத்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதையே தமது வலியுறுத்தல் என்னும் குறிப்பிட்டார். அதனை ஏற்றுக்கொண்ட தமிழ் பிரதிகள் அனைத்து பிரஜைகளுக்குமான சமத்துவம் முன்னிலைப்படுத்தப்படாமை குறித்து எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதேபோன்று வடகிழக்கு மாகாணங்களில் படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் மக்களால் கைவிடப்பட்ட காணிகளாக என விக்ரம் மிஸ்ரே தமிழ் பிரதிநிதிகளிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளித்தவர்கள் உள்நாட்டு யுத்தம் மற்றும் அதனோடு இணைந்த அடக்குமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பலர் சொந்த காணிகளில் இருந்து வெளியேறுவதற்கும் புலம்பெயர்வதற்கும் நிர்பந்திக்கப்பட்டதாகவும் அவை தனியாருக்கு சொந்தமான காணிகளை தவிர கைவிடப்பட்ட காணிகள் அல்ல எனவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி அண்மைய காலங்களிலும் பல்வேறு வழிமுறைகளின் ஊடாக தனியார் காணிகளை கையகப்படுத்துவதற்கும் அவற்றில் விகாரிகளை நிர்மாணிப்பதற்கும் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்தியாவினால் இலங்கையில் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் பொருளாதார திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது நிலவும் தாமதம் குறித்து இங்கு பேசப்பட்டது இவ்விடயத்தில் அரசாங்கத்தின் எண்ணப்போக்கு என்னவாக இருக்கிறது என்பதை அறிய விரும்பிய வெளியுறவுச் செயலாளர் மிஸ்ரே இலங்கையின் பொருளாதார திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கே தாம் விரும்புவதாகவும் தமது தரப்பில் எவ்வித தாமதமும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். அத்தோடு இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியேயும் கேள்வி எழுப்பப்படுகையில் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்காக தொடர்பு அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பது போன்ற காரணங்களை கூறிய இந்த திட்டங்களின் அமலாக்கத்தை இலங்கை அரசாங்கமே தட்டிக்கழித்து வருகிறது எனும் பொருள்படும் வகையில் அவர் கரிசனை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதும் இங்கே கூறப்பட்டிருக்கிற முக்கியமான தகவல்களாக அமைகின்றன. அதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையில் ஒவ்வொருவரும் தெரிவித்த கருத்துக்களை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது. மாநிலசபை தேர்தலுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும், மிஸ்ரிடம் வலியுறுத்தினோம் என்பதாக சுமந்திரன் கூறியிருக்கிற செய்தியினை இவ்வாறு தினக்குரல் பத்திரிகை தருகிறது. எனவே மாநிலசபை தேர்தலை நடத்தும் நோக்கமே இல்லை என்பதை இந்திய உளவு அமைச்சர் செயலாளர் விக்ரம் மிஸ்ரிடம் வலியுறுத்திய தமிழ் தரப்புகள் இந்தியா அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நாம் வலியுறுத்தி இருந்தோம் என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. நாம் என்னவெல்லாம் பேசினோம் என்பதை ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிற நாட்டுக்கு உத்திபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கிற இந்திய வெளியுறவுச் செயலரை சந்தித்த பொழுது என்னென்ன பேசப்பட்டது என்பது தொடர்பில் அவர் இவ்வாறு கூறியிருப்பதை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலருடன் சந்திப்பில் மாநிலசபை தேர்தலை பற்றியும் புதிய அரசமைப்பு பற்றியும் காணி விடயங்களை பற்றியும் தாம் பேசுகிறோம். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையை பற்றி சொன்னோம். அவர் கேள்விப்பட்டதாகவும் அது ஒரு நல்ல விடயம் என்றும் கூறினார். புதிய அரசமைப்பு தொடர்பாக சங்கத்துக்கு என்ன எண்ணம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். எங்களுக்கு எவ்விதமான தகவலும் தெரியாது, ஏனென்றால் அவர்கள் சொன்னதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை, அது அப்படியே இருக்கிறது என தெரிவித்தோம். மற்றபடி மாநிலசபை தேர்தலை வைக்காமல் இழுத்தடிக்கிறார்கள் என்றும் கூறினோம். அரசாங்கம் சொல்வதிலிருந்தே மாநிலசபை தேர்தலை வைக்கும் நோக்கமே இல்லை என்பதை கூறினோம். இந்தியா இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் சொன்னோம். நாங்கள் எப்போதுமே தெளிவாக அதை செய்கிறோம், அதை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துவோம் என்றும் இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். இதனிடத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்தை வாறு வழியாகிறதே. வடக்கு கிழக்கில் காணிகள் அதிகாரங்களை பறிக்கும் முயற்சியில் அரசு மிக தீவிரம் என்பதான விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியதாக கூறுகிறார். தெற்கிலோ அரசாங்கம் வாக்குறுதிகளை ஏதோ ஒரு வகையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு செயற்படுவதாக சுட்டிக்காட்டிக் கொள்ள முயன்றாலும் வடக்கில் கிளை அந்த வாக்குறுதிகளுக்கு நேர்மாகத்தான் அவர்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் அமைந்திருக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்திய உளவு அமைச்சின் செயலாளரிடம் இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதிலும் பிரதானமாக இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சம்பந்தமாக வெளியுறவுச் செயலர் மிஸ்ரி கேள்விகளை எழுப்பியதோடு அந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பதில்களை எதிர்பார்த்து ஒரு நிலையிலேயே அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் அவர் கேட்டிருந்தார். குறிப்பாக சொன்னால் ராணுவத்தின் அரசு உள்ள காணிகளை விடுவிப்பதாகவும் மேலதிகமாக புதுப்புது காணிகளை தாங்கள் சுவீகரிக்கப் போவதில்லை என்றும் அரசு சொல்லியிருந்தாலும் அவருடைய செயற்பாடுகள் அனைத்தும் அதற்கு நேர்மாறாகத்தான் அமைந்துள்ளது. ராணுவம் இப்போது ஆக்கிரமித்துள்ள காணிகளை விடுவிக்காமல் உத்தியோகபூர்வமற்ற அவற்றை ஆக்கிரமிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறார்களே தவிர தனியார்களுக்கு சொந்தமான காணிகளை திரும்பி வழங்குவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை என்பது அவருடைய கருத்து. வடகிழக்கிலே காணி சுவீகரிப்பு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஊடகங்களிலே அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொன்னால் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் காலப்பகுதியில் வடகு மாகாணத்தில் கரையோர பிரதேசத்தில் 6000 ஏக்கர் காணிகளை சுவீகரிக்க எடுத்த நடவடிக்கைகள் கடும் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டிருந்தாலும் கூட இப்போது அவர்கள் புதிதாக அதை சுவீகரிக்க ஊடகங்களிலே விளம்பரங்களை வெளியிட தொடங்கியிருக்கிறார்கள். மக்களின் காணிகளை முழுமையாக சுவீகரிப்பது ராணுவ தேவைக்காகவும் அரசாங்கத்தின் தேவைக்காகவும் அவற்றை பயன்படுத்தி இந்த விகிதாசாரத்தை மாற்றியமைப்பதற்கான குடியேற்றங்களை செய்வதுமே அவர்களின் நோக்கமாகும். மாறாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பிரச்சினையை தீர்க்கும் நோக்கத்தோடு அவர்கள் செயற்படவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம் என்பதும் அவர் தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் 1000 புதிய விகாரிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவற்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார். அதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யும் அரசாங்கம் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் என்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களுடைய சந்திப்பின் பொழுது என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பது குறித்து விரிவாக ஒரு விளக்கத்தினை இவ்வாறு அளித்தது தொடர்பான செய்தியினை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. இதனத்தில் வெளிவிகார அமைச்சர் விஜித் ஹேரத்தையும் மிஸ்ரீ சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். அந்த வகையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தற்போது நடைமுறையில் உள்ள இருதரப்பு ஒத்துழைப்பு முயற்சிகளின் முன்னேற்றம் மற்றும் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் வெளிகார் வெளிநாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோருக்கிடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இதில் பிரதானமாக விஜித் ஹேரத்துக்கும் இந்திய வெளியுறவுச் செயலாளருக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போது நடைமுறையில் உள்ள இருதரப்பு ஒத்துழைப்பு முயற்சிகளின் முன்னேற்றம் மற்றும் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது என்பது குறிப்பிடப்படுகிறது. இதனிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்திருக்கிறார் விக்ரம் மிஸ்ரி. முக்கிய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்தும் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களுக்கிடையிலான தொடர்புகள் என்பன உள்ளடங்களாக பல்வேறு துறைகளை ஆழப்படுத்துவது குறித்தும் இங்கு விரிவாக பேசப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். நிலச்சார்பற்ற சமூக சபை பிரேரணையை முன்வைப்போம் விக்ரம் மிஸ்ரிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. நாட்டில் எதிர்வரும் காலங்களில் நடக்கவிருக்கும் மாநிலசபை தேர்தல் புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் மலையக தமிழ் மக்களின் அதிகார பகிர்வு அபிலாஷைகள் 13வது திருத்தம் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை உள்ளிட்ட மலையக மக்களின் அதிகார பகிர்வு ஆகிய முக்கிய பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி இந்திய வெளியுறவுச் செயலரிடம் எடுத்துரைத்ததாக முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இவ்வாறு கூறுகிறார். எனவே அந்த கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய உளவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் மலையக தமிழ் பிரதிநிதிகளை அடங்கிய குழுவினரை நேற்று கொழும்பில் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷியா, இந்திய வெளியுறவு அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் இலங்கை தூதரகத்தின் இந்திய அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள். சந்திப்பு தொடர்பாக மனோ கணேசன் கருத்து வெளியிடும் போது நாட்டில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள் தங்களது தேசிய மற்றும் பிராந்திய அதிகார பகிர்வு அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனர் குமார் ஜானாய்க்கு நடத்த வேண்டிய மாநிலசபை தேர்தலையும் புதிய அரசமைப்பு பேச்சுவார்த்தையும் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக தொல்பொன்பு கூட்டணியின் சார்பில் இந்திய வெளியுறவுச் விக்ரம் மிஸ்ரிடம் எடுத்துக் கூறினோம். புதிய அரசமைப்பு பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் புதிய அரசமைப்பு என்பது இன்றைய அரசமைப்பில் இருக்கக்கூடிய மாகாண சபை முறையை ஒழித்து விடுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடுமா என்ற இந்திய அரசின் நியாயமான சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைத்தோம். ஏறக்குறைய 12-13 மாவட்டங்களில் சிதறி பறந்து வாழும் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு என்ற ஒரு மாகாண சபைகளை நாங்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய முதலமைச்சராக வரக்கூடிய மாகாண சபை கிடையாது என்ற காரணத்தினாலேயே பறந்து விரிந்து வாழும் மக்களுக்கான உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை சார்பற்ற அரசியல் அதிகார பகிர்வு என்ற அடிப்படையில் நிலைச்சார்பற்ற சமூக சபை என்ற புதிய பிரிவினையை புதிய அரசமைப்பு பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்க தமிழ்நுட்ப கூட்டணி தயாராக இருப்பதாகவும் விக்ரம் மிஸ்ரிக்கு நாங்கள் இவ்வாறு எடுத்து கூறியிருந்தோம் என்பதான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதுநேரம் மற்றொரு முக்கிய செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற தகவல், செம்மணியில் புதிதாக 8 எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பதான தகவலை தமிழன் பத்திரிகை இவ்வாறு பிரதான செய்திகளில் ஒரு செய்தியாக தருகிறது. அந்த வகையில் செம்மணி மனித புதுகிட அகழ்வின் 3 கட்டத்தின் 44 நாள் அகழ்வு நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வின் போது புதிதாக 8 மனித எலும்புக்கூடுகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளம் காணப்பட்டது. இதனுடன் செம்மணி மனித புதுகளில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட 3 கட்ட அகழ்வுகளிலும் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 491 உயர்ந்துள்ளது. அவற்றில் 489 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணி மனித புதைகுழி அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் தலைமையில் திறந்த நீதிமன்ற அமர்வாக நிர்வாக நீதியிலான கலந்துரையாடல் நடைபெற்றது. ஆழ்வு நடவடிக்கைகளும் அதனுடன் தொடர்புடைய பணிகளும் இவ்வாறு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இந்த அமர்வில் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், அகழ்வு பணிகளுக்கு பொறுப்பான தொழில் நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ, சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண சட்டத்திணைகள் சங்கத்தின் பிரதிநிதிகள், பாதிக்கப்பட்டவர்கள் சார்பான சட்டத்திரிகள் மற்றும் முறைப்பாட்டாளர் சார்பான சட்டத்திரிகள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அமர்வின் போது பேராசிரியர் ராஜ் சோமதேவ தனது சார்பிலும் சட்ட வைத்திய அதிகாரியின் சார்பிலும் அகழ்வு பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அதன்படி கடந்த வருடம் இடம்பெற்ற 2 கட்ட அகழ்வின் போது ஸ்கேனர் மூலம் பெற்றுக் கொள்ளப்பட்ட ஆய்வின் முழுமையான அறிக்கை விஞ்ஞானபூர்வமாக விளக்கங்களுடன் ராஜ் சோமதியினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இதுவரை அகழ்வு பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட அனைத்து சான்று பொருட்கள் மற்றும் பிற தடைய பொருட்கள் தொடர்பான முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இணக்கப்பட்டபடி இந்த 2 அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அகழ்வில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் கால நிறையத்தை உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக அறிவியல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமா என்பது குறித்து விரிவான கலந்துரையாடல் நடத்தப்படும். இதற்கான மேலதிக நீதிமன்ற கலந்துரையாடல் அமர்வு எதிர்வரும் அக்டோபர் 14 தேதி நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தினர்கள் பல்வேறு சமர்ப்பணங்களையும் நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக விசாரணை அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இதுவரை அகழ்வு செய்யப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்பாக தடவியல் போலீசார் தொல்லியல் அகழ்வுக்குழு மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகளால் ஆவணப்படுத்தப்பட்ட அனைத்து ஒளிப்படங்களும் நீதிமன்ற வழக்கு கோப்பில் இணைக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டதையும், மேலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 4 கட்ட அகழ்வு மேற்கொள்ளப்படுவது தொடர்பான தீர்மானம் 3 கட்ட அகழ்வின் இறுதி வார முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதன்படி இம்மாதம் 19 தேதி நடைபெறவுள்ள 3 கட்டத்தின் இறுதி வார அகழ்வின் போது 4 கட்ட அகழ்வை முன்னெடுப்பது தொடர்பான முடிவு எடுக்கப்படலாம் என பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்திருக்கிறார். தற்போது 3 கட்ட அகழ்வு திட்டமிடப்பட்ட கால அட்டவணையில் இறுதி எட்டியுள்ள நிலையில் நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் தடவியல் சட்ட வைத்தியம் மற்றும் தொழில் நிபுணர்களின் பங்களிப்புடன் அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இது ரவிகரன் எம்பி தெரிவித்த கருத்தாக அமைகிறது. பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறுகிறார். செம்மணி எலும்புக்கூடுகளின் ஆய்வுகாரம் மரபணு மாதிரிகளை சேகரித்து பன்னாட்டு மேற்பார்வையில் பாதுகாக்குக என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் செம்மணி மனித புதைகளின் 3 கட்ட அகழ்வாய்வு பணிகள் நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த அகழ்வுகளின் செம்மணி மனித புதைகுழி அகழாய்வுகளில் இதுவரை மொத்தம் 483 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அவற்றில் 481 மனித எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் ரவிகரன் எம்பி இவ்வாறு கூறுகிறார். எனவே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஒப்புதலுடன் அவர்களின் மரபணுக்களை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக அமைகிறது. மனித புதைகுழி விடயத்தில் அடையாளம் காணப்பட்ட இலம்பு தொகுதிகளை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுப்பது என்பது முதற்கட்ட செயற்பாடாகும். அதன் பிற்பாடு இன்பு மாதிரிகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வது 2 நடவடிக்கை. அதனைத் தொடர்ந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட இன்பு தொகுதிகளின் கால எல்லை தொடர்பில் தொழில் திணைக்களம் அறிவியல் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிப்பார்கள். 3 கட்டமாகவே காணாமல் போன உறவுகள் தொடர்பான தேடுதல் விவகாரங்கள் ஆரம்பமாகும். யாராவது தங்களுடைய உறவினர்கள் குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போனதாகவோ அல்லது கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு இருப்பிடம் தெரியவில்லை என்றோ முறைப்பாடு வழங்கியிருந்தால் தொல்லியல் திணைக்களம் கணித்துள்ள காலப்பகுதியோடு அந்த தரவுகளை ஒப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களின் மரபணு பாதைகளை ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு இருக்கிறது. ஆனால் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மரபணுக்களை சேகரித்து அதனை பாதுகாக்கும் காப்பகம் எதுவும் இதுவரை உருவாக்கப்படாத நிலையே காணப்படுகிறது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மனித புதைக்குழி அகழ்வாய்வுகளில் பங்கேற்கின்ற சட்டத்தணிகள் ஒருவரான அனிதா ஞானராசா அண்மையில் இது தொடர்பில் வலியுறுத்தி இருக்கிறனவே இது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருகிறேன் என்பதும் ரவிகரன் எம்பியினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அந்த செய்தியோடு மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. கடும் மழை வெள்ளம் மண் சரிவால் 10 மாவட்டங்களில் 15,412 பேர் பாதிப்பு, 8 பேர் உயிரிழப்பு, 3,566 பேர் இடைத்தங்கள் முகாம்களில் என்பதான செய்தி. இந்த தகவலை நாங்கள் தமிழன் பத்திரிகை எடுத்துக் கொள்கிறோம். நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களால் 10 மாவட்டங்களில் 3,923 குடும்பங்களைச் சேர்ந்த 15,412 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை 8 பேர் உயிரிழந்துள்ளதோடு 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் கண்டி, நோரளி, மாத்தலை, கேகாலி, ரத்னபுரி, மாத்தரை, காலி, ஹம்பாந்தோட்டை, பூத்தல மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 15,412 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை வெள்ளம் மற்றும் மனுசரி உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி 8 பேர் உயிரிழந்துள்ளதோடு 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் இயற்கை அனர்த்தத்தால் வீடென்றும் முற்றாகும் 517 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. அத்தோடு வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட 957 குடும்பங்களைச் சேர்ந்த 3,566 பேர் பாதுகாப்பான இடங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள 52 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டி, நூரலியா மற்றும் ரத்னபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நூரலியாவில் 1,720 குடும்பங்களைச் சேர்ந்த 6,500 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் உயிரிழந்துள்ளதோடு 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதேவேளை நூரலியாவில் அனர்த்தங்களால் சிக்கி பாதிக்கப்பட்ட 480 குடும்பங்களைச் சேர்ந்த 1,744 பேர் 33 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு வீடென்றும் முழுமையாக 166 வீடுகள் பகுதிகளிலும் சேதமடைந்திருக்கின்றன. கண்டியை எடுத்துக்கொண்டால் 1,290 குடும்பங்களைச் சேர்ந்த 5,371 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 202 வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட 431 குடும்பங்களைச் சேர்ந்த 1,677 பேர் 17 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரத்னபுரியில் 599 குடும்பங்களைச் சேர்ந்த 2,471 பேர் பாதிக்கப்பட்டதோடு 14 வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதாக இந்த தகவல் அமையப்பெறுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி, ஜனாதிபதியை சந்தித்த புதிய ராணுவ தளபதி என்பதான தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். இலங்கை ராணுவத்தின் 26வது ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று ஜனாதிபதி ஆனர் குமார் ஜானாய்க்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். புதிய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக சந்திப்புக்கும் முதல் சந்தர்ப்பமாகவும் இது அமைகிறது. தனது பதவியை பொறுப்பேற்றதன் பின்னர் அரசு தலைவரை சந்திக்கும் சம்பிரதாயப்படி ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி ராணுவ தளபதி ஜனாதிபதி ஆனர் குமார் ஜானாய்க்குடன் சம்பிராய ரீதியாக நினைவுச்சின்னங்களை பரிமாறிக்கொண்டதோடு ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட பிரபணத்தினுக்கு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இதுநேரம் அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றிருப்பதான செய்திகளும் தரப்படுகின்றன. கஜபா படையணியின் மேஜர் ஜெனரல் தினேஷ் உடுகம இலங்கை ராணுவத்தின் 70வது ராணுவ பதவி நிலை பிரதானியாக நேற்று இராணுவ தலைமையகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த வகையில் ராணுவ பதவி நிலை பிரதானி அலுவலகத்தில் மத சம்பிரதாயங்களுடன் நடைபெற்ற நிகழ்வில் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். கண்டி புனித சில்வெஸ்டர் கல்லூரியின் சிறந்த பழைய மாணவரான மேஜர் ஜெனரல் தினேஷ் உடுகமை பதவியேற்பதற்கு முன்பு இலங்கை ராணுவ பிரதி பதவி நிலை பிரதானியாக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த பதவியில் இருந்தவர்தான் இப்போது ராணுவ தளபதியாக இருக்கிற நிலையில் இப்போது தினேஷ் உடுகம அதாவது கஜபா படையின் மேஜர் ஜெனரல் தினேஷ் உடுகம இவ்வாறு 70வது ராணுவ பதவி பிரதானியாக பொறுப்பேற்றிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. இதில் மத்திய மாகாணத்துக்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல்களும் தரப்படுகின்றன. மத்திய மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஓய்வுபெற்ற சமூக விஷேட வைத்திய நிபுணர் ஹர்ஷ சுரங்க பெர்னாண்டோ நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ஜானாய்க்கு முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். உலக சுகாதார அமைப்பின் நோய் தடுப்பு தொடர்பான விஷேட வைத்திய நிபுணரான பல நாடுகளிலும் பணியாற்றிய இவர் கண்டி மாவட்டத்தின் சமூக விஷேட வைத்திய நிபுணராகவும் சேவையாற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மத்திய மாகாணத்துக்கு புதிதாக ஒரு வைத்தியர் மாகாண ஆளுநராக வந்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி அமையப்படுகிறது. இதனால் மற்றொரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. போலீஸ் மாதிபர் அடித்து படுகொலை, பொதுஜன பெருமன செயலரின் கூற்றை புறந்தள்ள முடியாது, உரிய விசாரணை முன்னெடுப்பு, அமைச்சர் விஜய் பால் அறிவிப்பு என்பதாக இந்த செய்தியை தமிழன் பத்திரிகை தருகிறது. போலீஸ் மாதிபர் நடுவீதியில் வைத்து அழைத்து படுகொலை செய்யப்படுவார் என்று பொதுஜன பெருமன பொதுச்சாளர் குறிப்பிட்டுள்ள கருத்தே மிலேச்சத்தனமானது என்பதாகவும் இந்த கூற்றினை நாம் அலட்சியப்படுத்தப் போவதில்லை என்றும் ஆனந்த் விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த வகையில் அது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போதும் உரிய விசாரணைகள் இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். போலீஸ் அதிபர் நடுவீதியில் வைத்து அடித்து படுகொலை செய்யப்படுவார் என்று பொதுஜன பெருமனம் பொதுஜனால் குறிப்பிட்டுள்ள கருத்து மிலைச்சத்தனமானது. இது தொடர்பில் தற்போது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிபரின் தலைமைத்துவத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாதள குழுக்களின் முக்கிய தரப்பினர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். பாதள குழுக்கள் மற்றும் போதைப் பொருட்கள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள். பொதுஜன பெருமன கட்சியும் இவ்வாறு கலக்கமடைந்திருக்கலாம். அத்தகைய அந்த கட்சியின் பொதுச்சாளர் தற்போது வெளிப்படுத்தியுள்ளார். அரசு அதிகாரிகள் சுயாதீனமாகவே செயற்படுகிறார்கள். எவ்வித அரசியல் தலையீடும் கிடையாது. பொதுஜன பெருமன் ஆட்சியில் அவர்கள் இவ்வாறு போலீஸ் சேவையை பயன்படுத்தினார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். பொதுஜன பெருமனின் பொதுச்சாளர் மிலைச்சத்திரமான கருத்தை அலட்சியப்படுத்தப் போவதில்லையும் உரிய விசாரணைகளும் அதனை துணந்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இந்த மிலைச்சத்திரமான கருத்தை அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் நியாயப்படுத்துகிறார். இதுவே அவர்களின் அரசியல் கலாச்சாரம் என்பதாக ஆனந்த விஜயபால் அவர்கள் இவ்வாறு கூறியிருப்பதான தகவலையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கிய செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தி பற்றி நாம் கவனத்தை செலுத்தப் போகிறோம். பொருளாதாரத்தை சூறையாடிய சகல மோசடிகளுக்கும் விசாரணை கறவை மாடு கொள்வனவு ஊரக இறக்குமதி விவகாரத்திலும் கவனம் என்பதாக தினகரன் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. நாட்டில் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் இடம்பெற்றுள்ள பில்லியன் கணக்கான நிதி மோசடி தொடர்பில் அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவிலிருந்து கறவை மாடு கொள்வனவு, சீனாவிலிருந்து ஊரக இறக்குமதி உள்ளிட்ட நாடு இழந்துள்ள அனைத்து பாரிய நிதி இழப்புகள் தொடர்பிலும் காத்திரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்து வாரண மோசடிகளின் போது கடந்த அரசாங்கங்கள் எவ்வித விசாரணைகளையோ கைதிகளையோ மேற்கொள்ளவில்லை என்பதை சபையில் சுட்டிக்காட்டிய அமைச்சர் தற்போதைய அரசாங்கத்துக்கும் கடந்த கால அரசாங்களுக்கும் இடையில் காணப்படுகிற வித்தியாசம் என்ன என்பதையும் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். இடம்பெற்றிருக்கிற அனைத்து மோசடிகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் உடனடியாகவே விசாரணைகளை நேர்மையாக முன்னெடுத்து தீர்வுகளை பெற்றுக் கொள்வதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறுகிறார். திரைச்சேரியில் செலுத்தப்பட்ட 2.5 பில்லியன் டாலர் நிதியில் இடம்பெற்றுள்ள சைபர் மோசடி தொடர்பில் அமெரிக்க நிதி புலனாய்வு பிரிவின் அறிக்கை கிடைத்துள்ளது. சர்வதேச போலீசூடான விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் வெகு விரைவில் குற்றவாளி கைது செய்யப்படுவார் என்றும் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற திரைச்சேரியால் செலுத்தப்பட்ட 2.5 பில்லியன் டாலர் நிதி மோசடி தொடர்பான சபை ஒத்திப்பு ஒழிப்பு நிலையில் உரையாற்றும் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால் இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே திரைசரியால் செலுத்தப்பட்ட 2.5 பில்லியன் டாலர் நிதியில் சைபர் மோசடி தொடர்பில் நிதியமைச்சருடாக உள்ளக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள. இந்த நிதி மோசடி தொடர்பில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கியின் 91 அதிகாரிகளும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கி வைப்புகள் மற்றும் தரவு டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், ஜாம்பியா ஆகிய நாடுகளிடம் அறிக்கை கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று அமெரிக்காவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடமிருந்து அறிக்கை பெறப்பட்டுள்ளது. சர்வதேச போலீஸ் ஊடாக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் வெகு விரைவில் குற்றவாளி கண்டறியப்பட்டு கைது செய்யப்படுவார். கடந்த காலங்களில் இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் அவற்றுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் அப்போது அரசாங்கங்கள் மேற்கொள்ளவில்லை என்பதை குறிப்பிட வேண்டும். திரைச்சேரி சைபர் மோசடி தொடர்பில் பல மாத காலமாக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே இது தொடர்பான தொழில்நுட்ப காரணங்கள் தொடர்பிலும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் இடம்பெற்ற உடனேயே பல்வேறு கோணங்களிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டதுடன் விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒரு தொகை நிதி போலி இணையதளம் ஊடாக மோசடி செய்யப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான மோசடிகள் ஊடாக நாட்டுக்கு ஏற்படும் நிதி இழப்பு மற்றும் வேறு வகையான மோசடிகள் மூலமான நிதி இழப்பு போன்றவற்றில் அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். மிக நேர்மையான வகையில் நிதியமைச்சர் அதிகாரிகள் செயற்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்து உடனடியாகவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. நீதிமன்றத்தின் உத்தரவு கமைய விசாரணை குழு ஒன்றும் அமைக்கப்பட்டதே. குற்றப்புலனாய்வு திணைக்களம் உட்பட பல நிறுவனங்கள் ஒன்றிணைந்து நிபுணர்களோடு நியமிக்கப்பட்டு விசாரணை நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டன. காத்திரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றவாளிகள் யார் என்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருகிறது. இந்த மோசடி சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் மட்டத்தில் சில குறைபாடுகள் இடம்பெற்றுள்ளன என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனினும் மத்திய வங்கி உட்பட நிறுவனங்கள் மீது குற்றஞ்சாட்ட முடியாது. நிதியமைச்சின் மீதும் விரல் நீட்ட முடியாது. ஏனெனில் நிதியமைச்சர் ஜனாதிபதி மிகவும் சிறந்த முறையில் நிர்வகித்து வருகிறார். அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்தை சிறப்பாக முன்னெடுத்து வருகிறார். மேற்படி திரைசேரி நிதி மோசடி தொடர்பில் குற்றவாளியை காண்பதற்காக விசாரணைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச வளங்கள் திணைக்களம் மற்றும் மத்திய வங்கி உட்பட நிறுவனங்களை 91 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன என்பதான உறுதிமொழியினையும் இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியிருப்பதோடு கறவை மாடு கொள்வனவோ ஊரக இறக்குமதி உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பிலும் நாம் நிச்சயமாக விசாரணைகளை நடத்துவோம், கைதிகளை மேற்கொள்ளும் என்பதான கருத்தினையும் முன்வைத்திருக்க தொடர்பில் நாங்கள் இவ்வாறு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்தோடு சேர்த்து மேலும் சிலரும் இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஊழல் மோசடி குறித்து. எனவே இதுபற்றி விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பரடைவர்கள்

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறதே. கொத்மலை நீர்த்தேக்க பொறியாளர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாக பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் குரு தலைவருமான ரவுப் ஹக்கீம் வலியுறுத்தியிருக்கிற செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இப்பொறுப்புகளை நிறைவேற்ற தவறியமைக்காக முன்னாள் போலீஸ் மாதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் செயலர் ஆகியோருக்கு மரணதண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது போன்று கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீரை வெளியேற்றி பல உயிர்கள் பலியாவதற்கு காரணமான பொறியாளர்களின் பொறுப்பற்ற செயற்பாடுகளுக்கு எதிராகவும் அவர்களுக்கு துக்குத்தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் குரஸ் தலைவர் இவ்வாறு சபையில் வலியுறுத்தியிருக்கிறார். 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி விவகாரத்தில் மத்திய வங்கிக்கு தமது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற திரைசெறினால் வெளிநாடுகளுக்கு செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழிபெறையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதே தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போது 2.5 பில்லியன் மோசடி விவகாரம் தொடர்பில் நிதியமைச்சும் மத்திய வங்கியும் ஆளுக்கு ஆள் பந்தை மாற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதை காண முடிகிறது. அரசாங்க நிதி பற்றிய குழுவில் உள்ள அதிகாரிகளும் இந்த சம்பவம் தொடர்பில் கேள்விகளை எழுப்பும் போது நாங்கள் பொறுப்புகளிலிருந்து அவர்கள் விலக்கிக் கொள்ளவே நடவடிக்கை எடுத்துள்ளமை அவர்களது பதிலில் புலப்படுகிறது. பணப்பரிமாற்றல் சட்டத்தின் பிரகாரம் நாட்டுக்குள் இடம்பெறும் பணப்பரிமாற்றங்கள் தொடர்பில் மத்திய வங்கிக்கும் பொறுப்புகள் உள்ளன. இந்த சட்டத்தின் பிரகாரம் தற்போது இடம்பெற்றுள்ள 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி விவகாரம் தொடர்பில் சட்ட அதிபர் திணைக்களத்திடம் விளக்கம் கேட்டபோது அதற்கு மத்திய வங்கியும் பொறுப்பு கூற வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மத்திய வங்கி தமது பொறுப்பிலிருந்து தப்பிச் செல்ல முடியாது. அதேவேளை தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் பல பிரதேசங்கள் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக கொத்மலை அணைக்கட்டின் நீர்மட்டம் 700 மில்லி லிட்டர் அளவுக்கு 98.7% நிரம்பி வழியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அணைக்கட்டை சுற்றியுள்ள மக்கள் மிகவும் பீதியில் இருக்கிறார்கள். அதேபோன்று நாவலப்பிட்டி நகரமும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இத்துவ அனர்த்தத்தின் போதும் இந்த நிலை காணப்படுகிறது. அத்துடன் 6ம் 7ம் தேதிகளில் மீண்டும் ஒரு சூறாவளி ஏற்படும் என எதிர்கூறப்பட்டிருக்கிறது. அதனால் நிரந்தரமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு பொறிமுறை அவசியம் என்பதையும் அவர் இவ்வாறு வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அவருடைய கருத்து அவ்வாறு வெளியாக மற்றும் ஒரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். திரைசெறியால் செலுத்தப்பட்ட ரூபாய் 2.5 பில்லியன் டாலருக்கு நடந்த இணைய மோசடி முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஜெயந்த கருணாநிதிக்கு எம்பி தெரிவித்திருக்கிற கருத்தினை மையப்படுத்தி தினகரன் பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு தருகிறது. அரசாங்க நீதி பற்றிய குழு இது தொடர்பான பரிந்துரைகளை முன்வைத்திருப்பதாகவும் இதனிடையே இந்த மோசடி தொடர்பில் ஆராயும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு என்பதையே சபையில் சுட்டிக்காட்டிய அவர் முறையான விசாரணைகளை முன்னெடுக்க சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற திரைசெறியால் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்தப்பட்ட 2.5 பில்லியன் டாலர் நிதி மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. எனவே ஆஸ்திரேலிய ஏற்றுமதி நிறுவனத்துக்கு திரைசெறியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி சைபர் குற்றம் ஊடாக மோசடி செய்யப்பட்டமையால் அரசாங்கத்துக்கு பாரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழு இந்த மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எனவே இலங்கை மத்திய வங்கி நிதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சரின் விடயதானத்துக்குட்பட்ட நிறுவனங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறது. 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதால் அரசாங்கத்துக்கு பாரிய நிதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடியை தொடர்ந்து நிதியமைச்சின் கட்டமைப்பின் பலவீனம் வெளிப்பட்டிருக்கிறது என்பதாக ஜெயந்த கருணாநிதிக்கு இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இதே நேரம் அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி தெரிவித்த ஒரு கருத்து குறித்த அவதானத்தை செலுத்தலாம். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விரைவில் மீண்டும் விசாரணைகள் ரவி கருணாநாயக்க கலக்கமடைய தேவையில்லை என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் விசாரணைகள் தற்காலிகமாக தடைபட்டிருந்தாலும் வெகு விரைவில் மீண்டும் ஆரம்பமாகும் என்பதே கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தியின் கருத்தாக அமைகிறது. 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வழி விவாதத்தின் போது அவர் இந்த கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். அரச நிதி வெளிப்படைத்தன்மை தொடர்பில் இப்போது கருத்துக்களை முன்வைக்கும் எதிர்க்கட்சியினர் மத்திய வங்கி பிணை மோசடி விவகாரத்தில் வெளிப்படையாக செயற்பட தவறியிருக்கிறார்கள். அர்ஜுன் மகேந்திரன் திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காகவே சிங்கப்பூர் சென்றிருக்கார். இப்போது அவர் இலங்கைக்கு வருவார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் கூறியமை நன்கு நினைவில் உள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு இன்னும் சிங்கப்பூரில் திருமண நிகழ்வு முடிவடையில் என நினைக்கென தோணுகிறதையும் மத்திய வங்கியில் பிணைமுறை மோசடியால் நாட்டுக்கு பல பில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டது. அன்று எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு நாம் இதனை வெளிப்படுத்தினோம். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான வழக்கு வெகு விரைவில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதாகவே அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அகில விராஜ் காரியவசம் கைது என்பதான செய்தியாக இதனை நாம் காணக்கூடியதாக இருக்கிறதே.
முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் 14 நாட்களில் விளக்க முறையில் உத்தரவில் இருக்கிறார். அந்த வகையில் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரவசத்தை இம்மாதம் 18 தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை இவ்வாறு இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அதிகாரிகள் மற்றும் சந்தினர்கள் சட்டத்தினர்கள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்ட பின்னர் குழு பிரதான நீதிவான சங்கேஷ் போதர்கமே இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நேற்று முற்பகல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்கு விசாரணை அளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரைவசம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் இவ்வாறு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது பிரதானமானது. ஜனாதிபதி செயலகத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஊழியர்களை தனிப்பட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியதாகவே கூறப்படும் சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவரை கைது செய்தது. இது தொடர்பில் லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய நேற்று சாட்சியம் அளிக்க முடியலையாக இருந்த சந்தர்ப்பத்தில் அகில விராஜ் காரைவசம் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய அரசியல் உறுப்பினராகவும் இவர் இருக்கிறார். எனவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி செயற்பட்ட காலத்தில் அவரது முக்கிய ஆலோசகராக ஒருவராக இவர் இருந்தார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரைவசத்தை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்கொள்ள ஆகஸ்ட் 18 தேதி விளக்கு முறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது என்பதும் முக்கியமான தகவல். இந்த செய்தியோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவல் குறித்து பார்க்கலாம். மேன்முறையீட்டு நீதிமன்ற சேவைகள் வெளி மாவட்டங்களுக்கும் விஸ்தரிப்போம், தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட சட்டத்திறனிகள் என்பதாக இந்த செய்தி

ஆச்சாரி ஜெயசிங்க, ஹிருணி விஜயசிங்க, லக்மாலி ஹேமச்சந்திரன் மற்றும் சாகரிகா தாவூத உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, நீதிமன்ற அமைப்பில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள சட்டத்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்திருக்கிறார். உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் குறையும் போக்கு காணப்பட்டாலும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் மற்றும் மேல்நீதிமன்றங்கள் உட்பட கீழ் நீதிமன்றங்களில் பெருமளவிலான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவற்றை விரைவாக முடிவு கொண்டு வரும் நோக்கில் குற்றவியல் மேல் நீதிமன்றங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கும் சிறப்பு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுகளை உருவாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் சேவைகளை கொழும்புக்கு மட்டும் வரையறுக்காமல் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் வெளி மாகாணங்களுக்கும் சுழற்சி முறை நீதிமன்றங்களாக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீதிபதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு கீழ் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பதவியேறு வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். திருத்தங்கள் பொது வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவானது. வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்ட நாளது 14 நாட்களுக்குள் எந்த ஒரு குடிமகனும் இதனை உச்சநீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியும். உச்சநீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகளுக்கு அரசாங்கம் முழுமையாக மதிப்பளிக்கும். நீதிபதிகளின் ஒய்பெறும் வயதை நீடிப்பது குறிப்பிட்ட தனிநபர்களை இலக்குவத்தி செய்யப்படவில்லை. ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்பின் கட்டமைப்பு மாற்றத்துக்காக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி வலுப்பெற்று அனைவரும் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாத சில எதிர்க்கட்சியினரை இந்த சீர்திருத்தங்கள் மீது தேவையற்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் என்பது பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல வெளிப்படுத்தி இருக்கிற கருத்தாக அமைகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். மலையக தபால் சேவை வலுப்படுத்திய முக்கிய பேச்சு என்பதான செய்தியும், மலையத்துக்கான தபால் சேவையை வலுப்படுத்துவது தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று முன்தினம் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீபின் ஏற்பாட்டில் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்னமின் பங்கேற்பில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தபால் சேவைகளில் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், பெருந்தோட்டங்களில் தபால் சேவையினை வலுப்படுத்துதல், தபால் துறையில் புதிய ஆட்களை சேர்த்தல் உள்ளிட்டவை தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடல் தோட்டங்களுக்கு தபால் சேவையை சரியான முறையில் கொண்டு செல்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அதற்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியும் என்பது தொடர்பான கலந்துரையாடல்களும் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கான முகவரி மற்றும் மலையக தியாகிகளுக்கு முத்திரை வெளியிடுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாம்புவேல், கிட்னன் செல்வராஜ் ஆகியோருடன் பெருந்தோட்டம் மற்றும் சமூக வசதிகள் பிரதி அமைச்சர் செயலாளர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி, சகல நகரங்களிலும் மெட்ரோ பஸ் சேவைகள் என்பதான தகவல், புதிய வழித்தடங்களும் விஸ்தரிப்பு என்பதாக இது அமையப்படுகிறது. கொழும்பு மாவட்டத்தில் பொது போக்குவரத்து சேவையை திறம்படவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலும் முன்னெடுக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட மெட்ரோ பஸ் சேவைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் மேலும் விரிவுபடுத்தப்படவிருக்கிறது. இரண்டு பிரதான வழித்தடங்களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புதிய மெட்ரோ பஸ் சேவை மேலும் 5 புதிய வழித்தடங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு மொத்தம் 7 வழித்தடங்களில் செயற்படுத்தப்பட உள்ளதாக மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதன் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் முதல் மிலேனியம் சிட்டி முதல் கொழும்பு கோட்டை வரையான 22.3 கிலோமீட்டர் தூரத்துக்கும், தெமட்டகுடம் முதல் பானதுரை வரையான 28.7 கிலோமீட்டருக்கும், தலங்கம் முதல் பத்திரமுல்லை வரையான 29.9 கிலோமீட்டர் தூரத்துக்கும் மெட்ரோ பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. அத்துடன் மாக்கும்புரம் முதல் புறக்கோட்டை வரை 37.7 கிலோமீட்டருக்கும், கொல்லுப்பேட்டை முதல் சர்க்கிள வீதி பம்பலப்பேட்டை வரையான 14 கிலோமீட்டர் வழித்தடத்திலும் மெட்ரோ பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன. தற்போது இயங்கி வரும் 2 வழித்தடங்களிலும் மெட்ரோ பேருந்து சேவை வழமை போன்று தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டது. மாக்கும்புரம் முதல் கொழும்பு கோட்டை வரையான 23.3 கிலோமீட்டர் தூரத்துக்கு, மாக்கும்புரம் முதல் கடவத்தை வரையான 34.8 கிலோமீட்டர் வழித்தடத்திலும் தற்போது மெட்ரோ பஸ்கள் இயக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கொழும்பில் ஓடுகிற இந்த பஸ்கள் ஏனைய பகுதிகளிலும் ஓடினால் நன்றாக இருக்கும். எனவே கவர்ச்சியாகவும் இருக்கிறது, இலகாகவும் இருக்கிறது, பயணத்திற்கும் இது இலகுவாக அமைந்திருக்கிறது. இதேநேரம் இந்த பஸ் சேவை குறித்து தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்திருக்கிற கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். நவீன மெட்ரோ பஸ் சேவை நாட்டுக்கு பொருத்தமற்றது என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. எனவே பிரதான பாதைகளில் முதலில் விரிவுபடுத்த வேண்டும் என்பதான கருத்தினையும் அவர் முன்வைத்திருக்கிறார். நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள மெட்ரோ பஸ் சேவை நாட்டின் தற்போதைய போக்குவரத்து மற்றும் பாதை கட்டமைப்புக்கு பொருத்தமல்லது என்றும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன கூறுகிறார். எனவே அவர் இதுபற்றி கூறும்போது மெட்ரோ பஸ் சேவையை அறிமுகப்படுத்துவதற்கு நாட்டின் போக்குவரத்து நெரிசல், வீதிகளின் அகலம், பாதை அதனத்தில் உட்கட்டமைப்பு மற்றும் தற்போதுள்ள பொது போக்குவரத்தின் அமைப்பின் செயல்திறன் ஆகியவையும் முழுமையாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. நாட்டின் பல நகரங்கள் குறிப்பாக கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலை வருவதால் மெட்ரோ பஸ்களை இயக்குவது நடைமுறையில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். மெட்ரோ சேவையை தனித்துவமான புதிய போக்குவரத்து அமைப்பாக காட்ட முயற்சிக்கப்படுகிற போதிலும் அது அடிப்படையில் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனமே. அந்த நிறுவனத்துக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு எதுவும் இல்லை. பொதுமக்களுக்கு தரமான சேவையை வழங்க வேண்டுமெனில் புதிய நிறுவனங்களை உருவாக்குவதற்கு பதிலாக தற்போதுள்ள இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் சேவைகளை நவீனமயப்படுத்தி அவற்றின் செயல்திறனை மேம்படுத்துவதிலேயே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அத்துடன் தனியார் பஸ் உரிமையாளர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்ளாமல் புதிய போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது எதிர்காலத்தில் பல்வேறு நடைமுறை சிக்கல்களை உருவாக்கக்கூடும். இதேவேளை மெட்ரோ பஸ் சேவை விரிவுபடுத்தும்

கிளி மாதுகிறதை கொள்ள மேலும் 121 மெட்ரோ பஸ்களை இயக்க உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அறிவித்துள்ளது. இந்த பஸ்கள் கொழும்பு பிரதான பஸ் அரிப்பிடம் மற்றும் மாக்கும்புற பஸ் அரிப்பிடத்திலிருந்து இயக்கப்பட உள்ளன என்பதும் அவதானிக்கத்தக்கது. இது கெமுனோ விஜயரத்ன வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து. எனவே பாதைகளை விஸ்தரிக்காமல் இவ்வாறு பஸ்களை ஓடவிடுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதுவே அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதையும் டெங்கு ஒழிப்பு குறைகளை களைந்து புதிய திட்டம் என்பதான செய்தியை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் டெங்கு நோயை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி ஒழிக்கும் நோக்கில் திட்டமிட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேசிய வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்திருக்கிறார். டெங்கு அதிக ஆபத்து காணப்படும் சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் தற்போதைய நிலைமையை மீளாய்வு செய்வதற்கும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் பற்றி முன்னெடுக்கப்படும் விடயங்கள் குறித்தும் இதுவரை நிலவிய குறைபாடுகளை சரி செய்து எதிர்கால நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த விசேட கூட்டம் ஒன்று ஏற்றுக்கொள்ளும் தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றிருந்த கூட்டத்தை தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டம் ஏற்பாடு செய்திருந்ததோடு டெங்கு அதிக ஆபத்து காணப்படும் சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளைச் சேர்ந்த அதிகாரிகள், நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதாரத்துறையினர், மருத்துவ அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதனை மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் கடந்த கால டெங்கு அதிகரிப்பு காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் காணப்பட்ட குறைபாடுகள் ஆராயப்பட்டதோடு சுகாதாரத்துறையின் புதிய பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்களும் பெறப்பட்டிருக்கின்றன என்பது இந்த தகவலாக அமையப்படுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் அவதானத்தை செலுத்தலாம். தமிழ் பேசும் மக்கள் வழங்கிய ஆணையை மதித்து அரசு செயற்படும் என்பதாக ராமலிங்கம் சந்திரசேகர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து இவ்வாறு வெளியாகிறது. எனவே தமிழ் பேசும் மக்களும் தமது அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கியுள்ளதனால் இந்த ஆணைக்கிணங்க ஜனாதிபதி தலைமையில் மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே தமிழ் கட்சி பிரதிநிதிகள் ஜனாதிபதி சந்தித்து கொடுத்து அவரிடம் கேள்வி எழுப்பிய பொழுது அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். எனவே பிரதானமாக இந்த பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. காணி விடுவிப்பு, புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல் போன்ற வலிமையான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. தமிழ் பேசும் மக்களும் எமிக்கை தெளிவான ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆணைக்கு ஏற்ப நாம் செயற்படுவோம். எனவே நாட்டில் புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். அதே போன்று மக்களுக்கு சொந்தமான காணிகளை அவரிடம் மீண்டும் ஒப்படைப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. எனவே மாநிலசபை தேர்தல் தொடர்பிலும் பாராளுமன்ற திருக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் பிரகாரம் மாநிலசபை தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதான உறுதிமொழியினை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் மற்றும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதையும் உரிய தினத்திலேயே உயர்தர பரீட்சை விசேட ஏற்பாடுகள் முன்னெடுப்பு என்பதாக இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு எதிரும் நாட்களில் நடைபெறவுள்ள 5வது புல பரிசல் பரீட்சை மற்றும் காப்போத்தா உயர்தர பரீட்சைகள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. வளிமண்டலவியல் திணைக்கள பிரதிகள் அனைத்து முகாமித்துவ மத்தியநிலை மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதிகளுக்கிடையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதோடு எதிர்வரும் சில நாட்களில் சீரட்ட காலநிலை நிலவினால் பரீட்சை பணிகளை தடையின்றி முன்னெடுப்பது குறித்து இங்கே கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அதாவது இன்றைய தினம் நாளை மற்றும் 8வது தேதிகளில் மழை காலநிலை நிலவினால் பரீட்சை பணிகளுக்கு ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் செயற்பாட்டு அறையில் விசேட பிரிவு ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறுகிறது. இதேவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாயின் அதற்காக படகுகள் மற்றும் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு உயர்தர பரீட்சை நடைபெற்ற நவம்பர் மாதத்தில் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் வெள்ளத்தில் மூழ்கியதால் அசௌகரியத்துக்குள்ளான உயர்தர மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. 2026 காப்போத்தா உயர்தர பரீட்சை எதிர்வரும் 10வது தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதோடு புலப்பரிசல் பரீட்சை எதிர்வரும் 9வது தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது என்பதை நாம் அவதானிக்கலாம். எனவே எதிர்வரும் 10வது தேதியும் உயர்தர பரீட்சையும் 9வது தேதி 5வது ஆண்டு புலப்பரிசல் பரீட்சையும் இவ்வாறு இடம்பெற இருக்கிறது என்பதை இந்த தகவலின் மூலம் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல், உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரிய மனு தள்ளுபடி என்பதான ஒரு செய்தியும் தரப்படுகிறது. நாடு தழுவிய ரீதியில் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ள கல்விப்பொத்திராதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி பரீட்சைக்கு தோற்றவுள்ள 5 மாணவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுக்காமலேயே நீதிமன்றம் இவ்வாறு தள்ளுபடி செய்திருக்கிறது என்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாக இருக்கின்றன. எனவே உயர்நீதிமன்றம் நேற்று இது தொடர்பான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இந்த மனுவை பரிசீலிப்பதற்காக நேற்று பிரதமர் பிரீத்தி பத்மன் சூரசேனா, அச்சல வெங்கப்புலி மற்றும் அர்ஜுன் ஒபேசேகர் ஆகியோரை கொண்ட மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதன்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தின் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். 2024 கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைக்கு அமைவாக காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக வருடாந்தம் 197 நாட்கள் பாடசாலை கற்பித்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியிருந்தார்.
இரண்டுமே முறை உயர்ந்த பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக அவ்வாறான எண்ணிக்கையிலான நாட்கள் பாடசாலைகள் நடத்தப்படவில்லை என்றும் சட்டத்தண்ணி குற்றம் சுமத்தினார். இதற்கு மேலதிகமாக தித்வா புயல் மற்றும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக பல நாட்கள் அரசாங்க விடுமுறை புறப்படுத்தப்பட்டமையால் பாடசாலைகள் இயங்கவில்லை எனவும் இதன் விளைவாக இம்முறை பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு மேலும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தண்ணி வாதிட்டிருக்கிறார். ஆனால் இந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது மனுதாரர் தரப்பினால் முன்வைக்கப்படும் வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார். தித்வா சூறாவளி காரணமாக 16 நாட்கள் மட்டுமே பாடசாலைகள் நடத்த முடியாமல் போனதாகவும் இதன் மூலம் பாரிய தாக்கம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் சொலிசிட்டர் ஜெனரல் கூறியிருக்கிறார். 2020 ஆண்டில் 117 நாட்களும் 2021 ஆண்டில் 143 நாட்களும் 2022 ஆண்டில் 153 நாட்களும் பாடசாலைகள் இயங்கிய சந்தர்ப்பங்களிலும் உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய சொலிசிட்டர் ஜெனரல் 2023 ஆண்டில் 177 நாட்களும் 2024 ஆண்டில் 178 நாட்களும் 2025 ஆண்டில் 175 நாட்களும் பாடசாலைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் கூட உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நடத்தப்பட்டதாக வாதிட்டிருக்கிறார். தித்வா சூறாவளி மற்றும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக 16 நாட்கள் மட்டுமே பாடசாலை நேரம் விளக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஒட்டுமொத்த கற்றல் செயல்முறைக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியதோடு இதன்போது நீதரசர் அச்சல வெங்கல் புலி கேள்வி ஒன்றை எழுப்புகையில் மாணவர் ஒருவர் காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கு குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய பாடசாலை வருகை வீதம் என்னவென கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் 80% பாடசாலை வருகை அத்தியாவசியமானது என குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த மனுவை சமர்ப்பித்த பாடசாலை மாணவர்களின் ஒருவனின் பாடசாலை வருகை வீதம் 56% என சுட்டிக்காட்டிய சொலிசிட்டர் ஜெனரல் இவ்வாறு மாணவர் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி குறிப்பிட்ட நாட்கள் பாடசாலைகள் நடைபெறவில்லை என எவ்வாறு முறைப்பாடு செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினரே. மனுவை கொண்டு போனவர் மேலேதான் பிரச்சனை என்பதாக இவ்வாறு இந்த வாதம் சென்றிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக இந்த மனுதாரர்களில் 3வர் 2ம் மற்றும் 3ம் தடவைகளாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் என்றும் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி குறிப்பிட்ட நாட்கள் பாடசாலைகள் நடத்தப்படவில்லை என அவர்கள் எவ்வாறு முறைப்பாடு செய்ய முடியும் என்றும் சொலிசிட்டர் ஜெனரல் மேலும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே மனுவை தள்ளுபடி செய்தவர்கள் ஒருவர் ஒரு முறையாக பாடசாலை செல்லவில்லை, 80% பாடசாலை வருகை இருக்க வேண்டும், அவ்வாறு இல்லை 56%. ஏனைய இருவரும் 2வது 3வது தடவைகள் பரீட்சைக்கும் விண்ணப்பித்திருக்கிற வெளிப்பரீட்சார்த்திகள் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் சீர்குலைந்த நாட்டின் பரீட்சை கால அட்டவணை தற்போது வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மனிதர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் எவ்வித சட்டப்பூர்வமான அடிப்படையும் இல்லை என்பதால் அதனை நிராகரிக்குமாறும் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திடம் மேலும் கோரியிருக்கிறது. தரப்பினாலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பிரதமர் நீதிசர் தலைமையிலான மூவர் அடங்கிய நீதிசர் குழாம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரிக்க இவ்வாறு தீர்மானித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது என்பதை நாம் காணலாம். இந்த செய்தி இவ்வாறு தமிழன் பத்திரிகையில் வெளியாக இருந்தது. இதனிடம் மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் இது தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு சென்று

0: சுயாதீன செய்தி பரவில் மேலும் சில செய்திகள் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சட்டத்தினிகள் சங்கத்தின் தலைவர் அடுத்த இலக்கா. லஞ்ச ஊழல் விசாரணை குழுவில் முறைப்பாடு என்பதாக இந்த செய்தியை தரப்படுகிறது. இலங்கை சட்டத்தினிகள் சங்கத்தின் தற்போதைய தலைவர் ரஜீவ் அமரசூரிவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு என்று செய்யப்பட்டிருக்கிறது. 16 பில்லியன் ரூபாய் சுங்க வருமான மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய இடையூறு விளைவித்ததாக கூறிய இந்த குற்றச்சாட்டுகள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே வினிவித பதனம என்ற அமைப்பின் பொதுச்செயலாளர் நாகானந்த் கொடி தூக்குவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. BMW ரக கார்களை நாட்டுக்கு இறக்குமதி செய்யும் போது அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய 16 பில்லியன் ரூபாய் வரி வருமானம் இழக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான சுங்க விசாரணைகளுக்கு ரஜீவ் அமரசூரிய இடையூறு விளைவித்துள்ளதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்படுகிறது. இந்த மோசடி 2011 மற்றும் 2014 இடைப்பட்ட காலத்தில் சலுகை தீர்வை உரிமைகளின் கீழ் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 1728 புதிய கார்கள் தொடர்பானதையும் இந்த வாகனங்களின் உண்மையான பெறுமதியை சுங்கத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட மதிப்பை விட மிக அதிகம் என்பதும் இதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட இன்வாய்ஸ்கள் ஜெர்மனியின் BMW நிறுவனத்தினால் வழங்கப்பட்டவை அல்ல என்பதும் விசாரணைகளில் வெளிப்பட்டிருக்கு. இந்த மோசடி காரணமாக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்பு சுமார் 16 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய விசாரணையில் ஆஜராகுமாறு மேல்முறை நீதிமன்றம் 2024 மே 7 உத்தரவு பிறப்பித்திருந்த போதிலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை பிரித்துவப்படுத்தும் ரஜீவ் அமரசூரிய உயர்நீதிமன்றத்தையும் மேன்முறை நீதிமன்றத்தையும் தவறாக வழிநடத்தி அந்த விசாரணையை தொடர்ந்து தாமதப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாகானந்த் குடித்துவக்கு அந்த முறைப்பாட்டில் தெரிவித்திருக்கிறார். இந்த செயல் 2023 ஆண்டின் 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 111 பிரிவின் கீழ் ஊழல் என்ற வரையறைக்குள் அடங்குவதாகவும் இது உயர்நீதிமன்ற விதிகளை மீறும் செயற்பாடு என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்சேவின் ஆட்சிக்காலம் முதல் தற்போதைய அனுமதி சாணாய்க்கின் ஆட்சி வரை 4 ஜனாதிபதியின் கீழ் இந்த வழக்கு பல வருடங்களாக இழுப்பறையில் இருந்து வந்ததாகவும் 9 ஜனாதிபதி சட்டத்தணிகளும் சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவருமே இதில் தொடர்பட்டிருப்பது கவலைக்குரிய நிலைமை என்றும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் மூலம் நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை கடுமையான சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் மினிவித பதனம இதுகுறித்து நடுநிலையான மற்றும் நம்பகமான விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஊழல் அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் சுங்கத்திணைக்களம் இழந்த இழக்கப்பட்ட வரி பணத்தையும் இழப்பெறுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் சுங்கப்பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகானந்த் குடித்துவக்கும் மேலும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் இன்னும் ஒரு தகவல், கடன் செலுத்துவோர் அவதி கருப்பு பட்டியலில் வரிசை நீள்கிறது என்பதான செய்தியும், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரசு ஆலை உரிமையாளர்களுக்கு சலுகை விலையில் கடன்கள் வழங்கப்படுவதில்லை, அவர்கள் கடன் செலுத்தாதோர் கருப்பு பட்டியலில் உண்மையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறை என்பதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரிசி ஆலை உரிமையாளர்களின் கடன்களை மறுசீரமைக்கு உட்படுத்தி கருப்பு பட்டியலிருந்து நீக்கி குறைந்த வட்டிக்கு கடன்களை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் நெல்லை கொள்வனவு செய்ய முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறிய கருத்தாக இது அமையப்பெறுகிறது. எனவே நெல் வகைக்கு தனித்தனியாக முறையே 44 ரூபாய், 33 ரூபாய் மற்றும் 31 ரூபாய் லாபம் காணப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் 2026 ஜூன் 24 ஹென்சார் அறிக்கை பக்கம் 1042 பிரகாரம் பெரும்போக பருவத்தில் நாடு 120க்கும் சம்பா 150க்கும் கீறு சம்பா 140 ரூபாய்க்கும் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சிறுபோக பருவத்தில் அறுவடை செலவு அதிகரித்தமை மற்றும் எரிபொருள் விலை அதிகரித்தமையினால் ஊழல் செலவு எரிபொருள் செலவு அதிகரித்தமையினால் உளவு செலவானது அதிகரித்து 117 ரூபாய் போன்ற பெருமளவு தொகை செலவாகியுள்ளதாக இட்டகொப்பை கடுவா விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தற்போது கணக்கிட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் இவ்வாறு பிரஸ்தாபித்திருப்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து நாம் விடைபெற்றுக் கொள்ளும் நேரம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM.

0: வணக்கம் வசந்தம்.
1: தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். நேர்களை பொது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இந்த நாள் உங்க எல்லோருக்கும் ஒரு இனியமான நாளாக அமையட்டும். எல்லாரும் ரொம்ப கவனமாக வெளியில போகும்போது, பயணங்கள் செல்லும்போது, வேலைகள் செல்லும்போது மிக கவனமாக இருங்க அப்படிங்கிற விடயத்தோட நிகழ்ச்சியின் முதலாவதாக நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3070வது அதக்கோட்டிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள், இது ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 4, 43, 72, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 4, 43, 72, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும், 2 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 91,78,40 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,30,00,000 வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 4,956வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ ராசி தனுஷு வெற்றி இலக்கங்களாக 35, 41, 43, 52 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுஷு வெற்றி இலக்கங்களாக 35, 41, 43, 52 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,65,78,520 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 36 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3,244வது சூப்பர்போலத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 19, 35, 59, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 19, 35, 59, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேசிட் லிபின் விசேட இலக்கங்களாக 3, 3, 4, 7, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 3, 4, 7, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,500 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,47,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,405வது சனிதலத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 2, 3, 14, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 2, 3, 14, 56 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 1, 9, 3, 3, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 9, 3, 3, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,95,840 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,24,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,420வது கப்ருக்கலோத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 19, 20, 38, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 19, 28, 38, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,24,83,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,22,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 9,78வது சுப்பிரதான சம்பத்தவின் வெற்றி முடிவுகள், இதோ ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 1, 5, 8, 0, 1, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 1, 5, 8, 0, 1, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 36,93,860 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,59,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 452வது ஜய சம்பத்தவின் வெற்றி முடிவுகள், இதோ ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 8, 0, 1, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 8, 0, 1, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும், 50,000 ரூபாய் பரிசல்கள் 30 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,21,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,074வது சசிகலோத்தருக்கான வெற்றி முடிவுகள், இதோ வெற்றி இலக்கங்களாக 4, 10, 18 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்களாக 4, 10, 18 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,23,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அடுத்த நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 386வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 12, 34, 38 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்களாக 12, 34, 38 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 7, 3, 5, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 3, 5, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 84,70,500 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 412வது கொவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 44, 49, 60, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 44, 49, 60, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,04,75,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,60,40,336 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,270வது மகாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 9, 9, 4, 0, 5, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 9, 9, 4, 0, 5, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,14,71,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,28,17,824 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,300வது தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 38, 56, 69, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 38, 56, 59, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 59,11,320 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,30,43,247 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,618வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 18 வெற்றி இலக்கங்களாக 7, 21, 23, 50 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 18 வெற்றி இலக்கங்களாக 7, 21, 23, 50 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 98,46,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 30,06,11,466 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,579வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 35, 44, 48, 53 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 35, 44, 48, 53 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 83,37,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,66,691 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 845வது அத சம்பத்தவியின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 4, 0, 5, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 4, 0, 5, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 50 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 43,96,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 538வது ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 4, 0, 4, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 4, 0, 4, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 34 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 69,19,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: You hold the key to my heart. வசந்தம் FM.
2: காலையில் எல்லாரும் வேலைக்கெல்லாம் கிளம்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்ணாடி முன் நிற்கும் போது நம்ம கண்ணாடியே நமக்கு அழகை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு யோசிப்போம். நம்ம கண்கள் ரசிக்கிறது இல்லையா, நம்ம கண்ணாடியில் நம்ம அழகாக தெரியணும். அதே மாதிரி கண்ணாடியில் நம்ம முகம் மட்டும் அழகாக இருந்தால் பார்த்தாது, நம்ம உடலும் ஆரோக்கியமாக அதே போன்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த இயற்கை அழகை இயற்கையாகவே மீட்டு தருவதற்காக வருகிறது கிளிஃப் கலோஜின் நேச்சுரல். வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், இவை எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுத்து தரும் காகல் ஸ்போர்ட்ஸ் டே மற்றும் முன்னணி மருந்தங்களையும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம், அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும். அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் என்னால் வாங்க முடியாது. போனோமா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்தோமா, வாங்கினோமா அப்படின்னு இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் செல்ல வேண்டிய இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சகலவிதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. சரியா, வேலைக்கெல்லாம் கிளம்பி போகும்போது ரொம்ப கவனமாக பாதைகளில் பயணம் செய்யுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீதி விபத்துகள் தினந்தோறும் நடக்கும். காலையிலேயே இடம்பெற்ற ஒரு வீதி விபத்து உங்களோட நாளை மட்டுமல்லாமல் எல்லோரோட நாட்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீணடித்து விடக்கூடும். ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற விடயத்தோட தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:34 மணியிலிருந்து 9 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:34 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் வெற்றி, கடகம் தனம், சிம்மம் நிறைவு, கன்னி அமைதி, துலாம் உழைப்பு, விருச்சிகம் நட்பு, தனுசு விருத்தி, மகரம் நன்மை, கும்பம் உதவி, மீனம் பணிவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் வெற்றி, கடகம் தனம், சிம்மம் நிறைவு, கன்னி அமைதி, துலாம் உழைப்பு, விருச்சிகம் நட்பு, தனுசு விருத்தி, மகரம் நன்மை, கும்பம் உதவி, மீனம் பணிவு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் நாடு முழுவதும் 102.2 102.8

துப்பாக்கி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் குட்டி புலி கூட்டம் கேட்டுட்டு வந்திருக்கும் போது இந்த காலநிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது முதலே தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த நாட்கள் எல்லாம் வானிலை தாறுமாறா நம்மள வச்சுது. அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவிரமான மழை இருக்கிறதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது நாட்டில் நிறைய இடங்கள்ல. அது மிக முக்கியமாக நிலை வரும் தென்மேற்கு பருவ பெயர்ச்சி காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் காணப்படும் மழை மற்றும் காற்றுடனான வானிலை இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் தீவிரமடையக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேல் மற்றும் சபர்க மாகாணங்களில் கண்டி நுவரலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 85 இருந்துச்சு. மறுபடி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியுடன் கூடிய மழை அல்லது மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வடமத்திய சபரகமோ தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழைத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். அப்போது இடி மின்னல் மழை புயல்னு ஒரே ரணகலமாக இருக்க போது ரொம்ப கவனமாக இருங்க. வெளியிலெல்லாம் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள், சரியா? ஏன்னா இயற்கையுமே ஒரு மாதிரியான சீற்றமாக காணப்படும் போது நாமளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போது இன்றைய தினத்துக்கான தலைப்புக்குள்ளே நாம் வருவோம். இன்றைய தினம் வந்து ஆகஸ்ட் மாதம் 6 தேதி. இந்த ஆகஸ்ட் 6 தேதி உலகத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம அலசி பார்க்கும்போது இன்றைக்கி தான் ஹிரோஷிமா தினம். ஹிரோஷிமா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த நாள் தான் ஹிரோஷிமா மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, ஜப்பான்ல அணுகுண்டு வீசப்பட்டு. அதுக்கப்புறம் அதை நினைவு கூறும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து ஹிரோஷிமா நாள் அப்படின்னு சொல்லி அனுஷ்டிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக உலக அமைதியை பேணுவதற்கு ஒரு முக்கியமான நாளாக இதை வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ நாம் வந்து இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க போரெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நான் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அதை நீங்கள் சொல்லியோ நான் சொல்லியோ யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சமூகத்தின் அமைதியை பேணுவதற்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு அமைதியான சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைய தினம் நம்ம விவாதிக்க போகிறோம். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் அனைவருமே உலகத்தை மாற்ற முடியாது, அது நம்மளால் முடியாத காரியமாக இருக்கலாம். ஆனால் நம்மளை, நம்மை சுற்றி இருக்கவர்களை, நம்ம சூழலை வந்து மாற்றலாம். ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, இல்லை மற்றவர்களின் கருத்தை மதிக்கும் மனப்பான்மை, இது எல்லாத்தையும் வந்து ஒரு அமைதியான சமூகத்தை வந்து உருவாக்கும். என்ன மாதிரியான விடயங்களை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அமைதியான சமூகத்தை உருவாக்கலாம். அப்படி உருவாக்கணும்னா, அதாவது ஒரு வீடு நல்லா இருந்தால் ஒரு தெரு நல்லா இருக்கும், ஒரு தெரு நல்லா இருந்தால் ஒரு ஊர் நல்லா இருக்கும், ஒரு ஊர் நல்லா இருந்தால்

நான் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஸ்ரேயா கோஷலின் இசையில் எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் ராவணன் திரைப்படத்திலிருந்து வரப்போகிறது.

நமது சொந்தம் வசந்தம் FM. கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய 9 79 76 38.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறோம். இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பார்ப்பவர் கண்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளும் நமக்கு அழகாக தெரியணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அழகு இயற்கையாகவே வந்துச்சுன்னா இவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ யாரும் பார்க்கும்போது என்ன முகம் மட்டும் ஒரே வெள்ளையா இருக்கு, என்ன கிரீம் பூசுறீங்க அப்படின்னு கேட்காம பார்ப்பதற்கையா பரவாயில்லையே, சூப்பராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் எல்லாருக்கும் வேணும். கண்டுபிடிச்சிடக்கூடாது அந்த பக்கம் இருக்கவங்க. இப்படி இயற்கையாகவே உங்களுக்கு இயற்கை அழகை மீட்டு தரதுக்காக வருது கிளிப் கலோஜன் நேச்சுரல். உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், இது எல்லாவற்றையும் மீட்டெடுத்து தரும். இயற்கையாகவே உங்கள் உடம்புல கலோஜன் உற்பத்தி அதிகரிப்பது நூடாக தான் இவ்வளோ வேலைகளையும் செய்கிறாங்க. அதனால இயற்கை அழகு உங்களுக்கு மீண்டு வரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, எங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கிளிப் கலோஜன் நேச்சுரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காகில் ஸ்பூட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகளையும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்போ உலகளாவிய ரீதியில் வந்து அதிகமாக பரவி வர்ற ஒரு விடயம். நம் நாட்டிலையுமே நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. இப்போது இந்த கால இளைய சமுதாயம் வந்து அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ இது வந்து தனியாக ஒருவரால் மட்டுமே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விடயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்கம் முழு நாடும் ஒன்றாக அப்படின்னு ஒரு தேசிய வேலை திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் ஊடாக இந்த சமூகத்திலிருந்து நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களை முற்றாக அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்களோட நோக்கம். மக்கள் நாமளும் இணைந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து இதற்காக கரம் கோர்த்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, உங்களுக்கு கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்கே நீங்கள் விரைந்து செல்லணும்? ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நாடு முழுவதும் 102.8 நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவேடுகள்.
1: கொழும்பு 13 மேட்டுத்தெரு விவேகானந்தா மேடு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவ சித்திர தேர்பவனியானது இன்று மாலை 5:30 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. கொழும்பு கொம்பினித்தெரு அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு இன்று பஞ்சமூர்த்தி சப்பர திருவிழா நடைபெற்று நாளைய நாள் தங்கத்தேர் திருவிழா நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவேடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்ல அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

0: என்னடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசின
0: உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல.
2: கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சது பொண்ணு எனக்கு பிடிச்சதா?

வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தடை செய்யப்பட்ட பிரமிட் நிறுவனங்கள் தொடர்பில் வந்து இலங்கை மத்திய வங்கி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்களை சேர்க்கும் அடிப்படையிலான திட்டங்களை வைத்து, அதாவது இந்த முதலீட்டை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கீழே நான், எனக்கு கீழே இன்னொரு நாலு பேர், அவங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர், அவங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர், அப்படி எல்லாரும் வரணும். நீங்கள் எல்லாரும் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வரணும். அதுலேருந்து உங்களுக்கு பெரிய அளவிலான லாபம் நாங்கள் தருவோம். இதுதான் நார்மலாக விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரமித் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நிதி நிறுவனங்களிடமிருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்க சொல்லியும், கிட்டத்தட்ட 30 நிதி நிறுவனங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தடை செஞ்சுருக்காங்க, தடை விதிச்சிருக்காங்க. பாரிய அளவிலான லாபம் தருவோம் அப்படின்னு சொல்லி உங்களை முதலீடு செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு குறுகிய அளவு தொகையை வந்து முதலீடு செஞ்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கான வருமானம் உங்களுக்கு வரும் மாதாந்தம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல அந்த முதலீடை கொண்டு போய் போடுவீங்க. முதல் கொஞ்சம் நாளைக்கு அந்த வருமானம் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப இன்னும் நிறைய பேர் சேர்ப்பீங்க, அவங்க மூலமாக அந்த முதலீடை அங்கே கொண்டு போய் போடுவீங்க, வருமானம் வரும். இப்படி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து பெரிய அளவு பணம் அங்கே போனதுக்கப்புறம் நிறுவனமும் இருக்காது, முதலீடும் இருக்காது. அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் இழந்து உங்களுக்கு இருக்க நல்ல பேரையுமே கெடுத்துக்க வேண்டிய சூழல் ஏற்படும். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரமிட் நிறுவனங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கு முன்னாடி இது மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கியாக நிறுவனங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருக்கா தேடி பார்த்துக்கோங்க. ஸோ டெங்கும் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால ஒரு 2 வருடங்களுக்குள்ள இந்த டெங்கு அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து நம்ம நாட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தேசிய திட்டம் ஒன்று வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சிருக்காங்க. சுகாதாரம் மற்றும் உலகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீசன் வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான நடவடிக்கையை நாங்கள் வந்து செயற்படுத்த போகிறோம். அடுத்து வர 2 வருடத்தில் டெங்கு இனிமேல் இந்த நாட்டுக்குள்ளே இருக்காது அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நேற்று முன்தினம் வரை வந்து பார்த்தீங்கன்னா 87,536 பேர் வந்து டெங்கு நோயாளர்களாக இடம் காணப்பட்டிருக்கு. இதில் 63 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இருக்க சூழலையும் இந்த மழைக்காலங்கள்லாம் வந்து போகிறதுனால மீண்டும் நுழம்புகள் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இருக்கும் இடங்களை மிக சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறதையும் ஒரு வேண்டுகோளாகவே நான் வந்து முன்வைக்கிறேன். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ப்பதற்கே அழகாக இருப்பதற்கு யாருக்கு தான் ஆசையில்லை. காரணம் என்னென்னா, நாமளும் அழகு தான் இருந்தாலும் கொஞ்சம் காலம் போக போக அப்படியே அந்த அழகு கொஞ்சம் மங்கிட்டே போகும். அதை மீண்டும் மெருகேற்றணும் இயற்கையாகவே அப்படின்னு என்ன அப்படின்னா, கிளிஃப் கலோஜன் சொல்லி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சர்வம் இவையெல்லாவற்றையும் இயற்கையாகவே உங்களுக்கு மீட்டு தரும் காகில் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். பயணங்களை மேற்கொள்ளும் போது மிக கவனம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனத்தியாளத்திலையும் நான் வலியுறுத்திட்டு இருக்கிறதா தான், பயணங்கள் போகும்போது மிக கவனமாக இருங்க. நீங்கள் எடுக்கிற ஒரு வேகம் என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் உங்களுக்கும் சரி உங்களோட குடும்பத்துக்கும் சரி ஒரு நீங்காத துயரை ஏற்படுத்தி விடலாம். அதனால் விபத்துகளிலிருந்து உங்களை தவிர்ப்பதோடு சேர்த்து மற்றவர்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர், பயணத்தின் போதான பாதுகாப்பு, வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு செயற்திட்டத்தை வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது அதை எவ்வாறெல்லாம் தடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற செயற்திட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வீதி நாடங்களூடாகவும் செயலாளர்கள் மூலமாகவும் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. வருகின்ற மாதங்களிலும் ஏராளமான பாடசாலைகளுக்கு விஜயம் செய்ய இருக்காங்க. எங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நான் உங்களுக்கு தரத்துக்கு காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: நமது சொந்தம் வசந்தம் FM. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய தினம் வசந்தத்தை நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் அகத்தியன்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா விரைந்து செல்லுங்க. ஜனதா ஸ்டீல் சங்க பணியில் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் அதிகமான போதைப்பொருள் பாவனை அப்படிங்கிறது வந்து அதிகமாகிருச்சு. போதைப்பொருள் பாவனை அப்படிங்கும்போது நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப்பொருள் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம். இந்த மாதிரியான போதைப்பொருள் வாய்ப்பதனூடாக என்ன ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாக மாறிவிடுறாங்க இந்த இப்போ இருக்கிற இந்த சமூகம் அல்லது இளம் சமுதாயம். அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம் அனைவருடையது. அதற்காகவே அரசாங்கம் வந்து முழு நாடும் ஒன்றாக அப்படிங்கிற தேசிய வெளித்திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் இணைந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போதைப்பொருளை வந்து இல்லாமல் ஒழிக்கணும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரானும் இதை பயன்படுத்துகிறாங்களா இருந்தாலும் சரி, இல்லை யாராவது இதை வந்து கள்ளத்தனமாக விற்பனை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான நடவடிக்கையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எல்லாரும் சேர்ந்து வந்து இதை தடுப்போம், அரசாங்கத்திற்கு நம்மளோட முழு நாடும் ஒன்றாக இணைந்து இதற்கான ஆதரவை கொடுப்போம் அப்படிங்கிற உடையத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஞாபகப்படுத்துறேன். இப்படி இருக்கும்போது இந்த அவுருது குமாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புத்தாண்டு அழகி போட்டியில் வந்து ஒரு மலைப்பாம்போடு ஒருத்தவங்க நடனம் ஆடினதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொழும்பு பிரதம நீதிமன்றம் வந்து 50,000 ரூபாய் அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்பெற்ற சம்பவம் தான். கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை மீண்டும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த 50,000 அப்படிங்கிற அபராதம் வந்து அந்த நடனம் ஆடின பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய வனவிலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்து விற்பனை செய்த குற்றத்திற்காக அதை விற்பனை செய்த சந்தேக நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அபராதமாக விதித்திருக்கிறாங்க. அதனால வனஜீவிகளை என்ன பண்ணுங்க, வனஜீவிகளாகவே வாழ விடுங்க. நீங்கள் கொண்டாந்து ப்ரொமோஷன் தேட பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் அமௌண்ட்டோட தடை ரொம்ப அதிகமாக இருக்குமையா, மிக கவனமாக இருங்கள். அரசாங்கம் எல்லாவற்றையுமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இன்றைய தினம் இந்த சமூகத்தின் அமைதியை பாதுகாப்பதற்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணலாம் இந்த சமூகம் அமைதியாக இருப்பதற்கு அப்படிங்கிறதா என்னோட தலைப்பாகவோ அல்லது கேள்வியாகவோ இருந்தது. நீங்களும் அதுக்கான கருத்துக்களை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு இந்த உலகத்தை மாற்றும் முயற்சியில் நம்மளெல்லாம் ஈடுபட முடியாது. நாம் வந்து அமைதியை பேண வேண்டும் என்பதற்காக இந்த போர் நிறுத்தங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும், இந்த போர்களினால தான் இந்த உலகம் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. வீட்லையும் சரி, வேலை பார்க்குற இடத்துல சரி, பாடசாலையாக இருக்கலாம், இல்லை சமூக ஊடகங்கள்ல சோசியல் மீடியாஸில் நம்ம போட்டுக்குவோம் இல்லையா சண்டைகள், இவை எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் குறைத்துக்கிட்டோம்னு சொன்னால் கூட இந்த சமூக அமைதி அப்படிங்கிறது வந்துடும். சமூக அமைதி வந்துருச்சுன்னு சொன்னாலே நாட்டில் இருக்க பிரச்சனைகளும் சரி, வீட்டில் இருக்க பிரச்சனைகளும் சரி குறைஞ்சிரும். நீங்கள் எதெல்லாம் பண்ணால் இந்த நாடும் சமூகமும் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். மலைப்பினை மேற்கொள்ளுங்க. 0-1-2-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-2-7-5-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது பிரசாந்த் ஃபேன்ஸ்க்காக ஒரு பாடல் ஒன்று வரப்போகுது, கேட்டுட்டு வருவோம்.

0: வீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: நெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல மைய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது நிலவி வரும் தீவிர தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் காணப்படும் மழை மற்றும் காற்றுடனான வானிலை இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு மேலும் தீவிரமடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சபர்கம மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவிய திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈராக்கின் ஃபிளை பக்தாத் வானூர்தி நிறுவனம் மற்றும் அதன் 2 வானூர்திகள் மீது விதிக்கப்பட்டிருந்த பயங்கரவாத எதிர்ப்பு தடைகளை அமெரிக்க திரைசேரி திணைக்களம் நீக்கியுள்ளது. குறிப்பிட்ட வானூர்தி நிறுவனத்தின் செயற்பாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் குட்ஸ் படை உதவி புரிந்ததாக கூறி கடந்த 2024 ஃபிளை பக்தாத் நிறுவனம் மீது அமெரிக்கா தடைகளை விதித்திருந்தது. எனினும் வளைகுடா பகுதியில் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளுக்கும் இந்த தடை நீக்கத்துக்கும் எந்தவித நேரடி தொடர்பும் இல்லை என்றும் அமெரிக்க திரைசேரி திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது. எமது அடுத்த மணித்தாளச் செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். என்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மிக முக்கியமான விடயம் வந்து நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று இருக்கு. மருந்தகங்களை பரிசோதிக்கும் விசேட சோதனை நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 471 மருந்தகங்களை பரிசோதிப்பதற்கான ஒரு செயற்திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நுகர்வோர் விவகார அதிகார சபை வந்து நடத்த திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிலையும் வந்து அந்த செயற்பாடு நடந்துட்டுருக்கு. கடந்த 3 மற்றும் 4 தேதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் கீழ் வந்து கிட்டத்தட்ட 109 மருந்தகங்கள் வந்து பரிசோதிக்கப்பட்டிருக்கு. அதில் 86 சட்டமீறல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக தண்டப்படமும் வந்து அவங்களுக்காக வழங்கியிருக்காங்க. ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரை கிட்டத்தட்ட 362 மருந்தகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பரிசோதனைகள் இடம்பெற்றிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 471 மருந்தகங்களை வந்து பரிசோதிக்க வந்து இவங்க காத்துட்ருக்காங்க. அதில் மிக முக்கியமாக காலாவதியான மருந்துகள், மருந்து பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து மாத்திரைகள், ஊசி, ஊசி குழாய்கள், குழந்தைகளுக்கான பயன்பாட்டு பொருட்கள், பிரெக்னன்சி டெஸ்ட் கிட், அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உபகரணங்கள் உட்பட ஏகப்பட்ட விடயங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஊடாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு நீதிமன்றத்திட்டம் போயிட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 22,69,500 ரூபாய் தண்டப்படமும் விதிக்கப்பட்டிருக்கு நுகர்வோர் விகார அதிகார சபையின் ஊடாக அப்படிங்கிறதையும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிந்த மருந்தகங்களையும் இந்த மாதிரியான முறைகேடான முறையில் மருந்துகள் அல்லது வேறு பொருட்கள், கிரீம்களாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு மருந்தகத்தின் ஊடாக அல்லது ஒரு நீங்கள் ஒரு ஃபார்மசியில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மீதான கவனமும் உங்களிடம் இருக்க வேண்டும். அந்த பொருட்கள் தரமாக இருக்கிறதா இல்லை இதில் ஏதாவது முறைகேடு இருக்கிறதா அப்படிங்கிறதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு

பார்ப்பாரு. அப்படியெல்லாம் இல்லாமல் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை கேட்டு வாங்குங்க, வாங்கி உங்களோட கட்டிடங்கள் வீடுகளை அமைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னால் காலம் தாண்டியும் அது நிலைத்து நிற்கும், பார்ப்பதற்கே அழகாக இருக்கணும். அப்படிங்கும்போது உள்ள அழகு மட்டும்தாங்க அழகு, வெளியில் சும்மா தோற்றத்தில் அழகு இருக்கிறதெல்லாம் அழகு கிடையாது, உள்ளிருந்து அந்த அழகு வரணும். அப்படின்னா என்னது, உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் இவையெல்லாம் சேர்ந்தது தான் இந்த அழகு. இந்த அழகு வேணும்னா என்ன பண்ணுங்கள், கிளிப் கலவு ஜின்னச்சுள்ளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், இயற்கையாகவே உங்களுக்கு உங்களோட அழகை மீட்டெடுத்து தரும். காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம், வசந்தம், நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உறுதியான வீட்டை அல்லது கட்டிடத்தை கட்டணும், காலம் தாண்டியும் பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தினால் மட்டுமே தான் அது காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கக்கூடும். உறுதியான உள்ளீடுகள் அப்படிங்கும் போது முதல்ல நமக்கு தேவைப்படுறது வந்து வீடு கட்டுறதுக்குள்ள கட்டிடம் கட்டுறதுக்கும் உறுதியான கம்பிகள் தேவை. அப்படிங்கும்போது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி உங்களோட கட்டிடங்களை அல்லது வீடுகளை அமைத்து பாருங்க. காலம் தாண்டியும் பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும் உங்கள் பேரை சொல்லும் ஆஹா அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருள்கள்லேருந்து இது கடுமையானவங்க வந்து சொல்லுவாங்க, என்னால் இதை விடவே முடியலை, நான் வந்து இது பழகிட்டேன் ஆனால் விடணும்னு நினைக்கிறேன், விட முடியலை அப்படின்னு சொல்லி ஆயிரம் கதைகள் சொல்லுவாங்க. அதிலிருந்து அகன்று அவங்களை வெளியில் எடுக்கிறதுக்கான தேவையும் வந்து நம்மளிடம்தான் இருக்கிறது. அதிலிருந்து அவங்கள அகன்று செல்றதுக்கான முயற்சிகளில் நாம் தான் அவங்களுக்கு உதவணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் முழு நாடும் ஒன்றாக அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய வேலைத்திட்டத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கவங்களை அதிலிருந்து மீட்டெடுக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருள் பாவனையை தடுக்கிறதுக்கான முயற்சி தான் இது. நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு கைகோர்த்து செயற்படுவோம் அப்படிங்கிற விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்திட்டு, உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நாள், இந்த நாளில் வந்து சிறப்பான நிறைய விடயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சு வச்சுருப்பீங்க. அந்த விடயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம உடம்புக்கு தேவையான விடயத்தை நாம் கொடுத்துடணும். அப்போ தான் அது நமக்கு தேவையான விடயத்தை கொடுக்கும். ஸோ அதனால் எப்போவுமே சொல்கிற மாதிரி காலையில் சாப்பிட மறந்துடாதீங்க. இது வரைக்குமே யாருமே சாப்பிடாமல் இருந்தால் கூட டக்குன்னு சாப்பிட்ருங்க. அப்போ தான் உடல் உற்சாகமாக இருக்கும். அப்போ தான் நமக்கு தேவையான விடயங்கள் அனைத்தையும் செய்யலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: உண்மையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8. ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த இன்றைய நாள் இன்றைய நாள்
3: இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் திகதி. விவசாய தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் நினைவு கூர்ந்து பாராட்டும் நாள் இன்று. நாம் தினமும் உண்ணும் உணவின் பின்னால் பலருடைய கடின உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்பில் முக்கியமானவர்கள் தான் விவசாய தொழிலாளர்கள். வெயில் மழை என எந்த சூழ்நிலையையும் பொருட்படுத்தாமல் மண்ணோடு மண்ணாக கலந்து உழைத்து விதை விதைப்பது முதல் அறுவடை வரை விவசாயத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களின் முக்கிய பங்கு இருக்கின்றது. ஒரு விவசாய நிலத்தில் விளையும் எந்த ஒரு பயிரின் பின்னாலும் விவசாயியின் உழைப்புடன் சேர்ந்து விவசாய தொழிலாளர்களின் வியர்வையும் இருக்கிறது. அதிகாலை முதல் தொடங்கும் அவர்களின் உழைப்பு பல நேரங்களில் நம் கண்களுக்கு தெரியாமலே போகிறது. ஆனால் அவர்களின் கடின உழைப்பின் பலனாகத்தான் நம் வீடுகளில் உணவு வந்து சேர்கிறது. பல நேரங்களில் நாம் உணவை மட்டும் பார்க்கிறோம், ஆனால் அந்த உணவின் பின்னால் இருக்கும் உழைக்கும் கரங்களை மறந்து விடுகிறோம். விவசாய தொழிலாளர்கள் இல்லாமல் விவசாயம் முழுமை பெறாது. அவர்களின் அர்ப்பணிப்பும் பொறுமையும் உழைப்பும் நம் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. இந்த சிறப்பு நாளில் விவசாய தொழிலாளர்கள் அனைவருக்கும் நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உழைக்கும் ஒவ்வொரு கரங்களுக்கும் மரியாதை செலுத்துவோம். விவசாயத்தையும் விவசாயிகளையும் மதித்து பாதுகாப்போம். உழைப்பை மதிப்போம். உழைக்கும் மனிதர்களை கௌரவிப்போம். விவசாய தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பை போற்றும் இந்த சிறப்பு நாளை நினைவு கூறுவதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் FM.
2: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள் இன்றைய நாள்

வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அமைதியை, சமூகத்தில் அமைதியை பேணுறதுக்கு, இல்லை இந்த சமூகத்தில் அமைதியை நிலைநாட்ட என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அருண்மொழி இணைந்திருக்கிறாங்க, நல்லமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருத்தித்துறையிலேருந்து வந்திருக்காங்களாம். நம் நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நம் நல்ல பிரஜைகளாக வாழ வேண்டும். போட்டி பொறாமை, கோபம், எரிச்சல் எல்லாம் விட்டுட்டு அமைதியாக எல்லோரிடமும் அன்பாக நேசிக்கும் மனிதனாக சிரித்த முகத்துடன் வாழ வேண்டும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்களோட ரொம்ப பாசமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் சமுதாயம் அழகாக இருக்கும். சமுதாயம் அழகாக மாறினா இந்த நாடே அழகாகவும் அன்பு கருணை இரக்கம் எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மலையோடு மலையாக குடும்பத்தோடு இணைந்திருக்கிறாங்களாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனைவி யோகம், பிள்ளைகளான கமல், டிலுக்ஷினி, கருணாகரன், மருமகள் ஷனுஷா, மருமகள்களான புவனேஸ்வரன், மனோஜ் மற்றும் பேரப்பிள்ளைகளான அர்ஷவி, மிதுன் சாய் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கரோலினா கண்ணையா வந்திருக்காங்க. உற்சாகமான காலை பொழுது வழக்கங்களோட கரோலினா லலிதன் வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கங்களோட அக்கறை பெற்றிருப்போம். ஸ்டைல நிசார் வந்திருக்காரு. குட் மார்னிங் அண்ணான்னு சொல்லி நாவலப்பேட்டையிலிருந்து வந்திருக்காங்க. அபுகஸ்தலாவிலிருந்து நிகழ்ச்சிகள் வாழ்த்து சொல்லி சசி கௌரி வந்திருக்காங்க. இனி காலை வணக்கங்களோட தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் வந்திருக்காரு. அன்பான காலை வணக்கம் சகோதரா நிகழ்ச்சியோடு வெள்ளவத்தையிலிருந்து ரஜி, நிஷா, காருண்யா, புஷ்பா ஆகியோரும் இணைந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குருஷாங்கனியில் அசூர்தீன் வந்திருக்காரு. பாசத்தமிழ் வணக்கங்களோடு கெந்தகொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்காரு. அடுத்ததாக கினியா மாரூப் நகர் நசூர் வந்திருக்காங்க. காலை வணக்கங்களோடு இனிய காலை வணக்கங்களோட ஊருகடவாத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆரம்பம் ரமேஷ் வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கம் சகு அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரன் மங்கையர்கரசி வந்திருக்காங்க. சிவன் டெய்லர்ஸ் இணைந்திருக்காரு. இனிய காலை வணக்கங்களோட ஆரம்பத்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. அடுத்ததாக மும்தாஸ் பேகம் இணைந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சமுதாயத்தில் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலே மற்ற பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கண் முன்னாடி நடந்த ஒரு சம்பவமாம், ரெண்டு ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை விலக்கி விடுறதுக்காக, இதே ஐயோ சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒருத்தர் போயிருக்காங்க. போனவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போட்ட ரெண்டு பேரோட இவருக்கு அடி அதிகமாக விழுந்திருக்கு போல இருக்குது. ஸோ அதனால் நல்லது செய்ய போய் இப்படி நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்துக்கிட்டாலே அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எடியாந்தோட பணாவத்திலேருந்து சரோஜினியும் இணைந்துட்டு சொல்லியிருக்காங்க. நாம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் அன்பாக இருந்தாலே போதுங்க. போட்டி பொறாமல் எரிச்சல் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரை எப்படா போட்டு கொடுக்கலான்னு இல்லாமல் நம்ம இருந்தோம்னாலே நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆய என்ன காலை வணக்கம், நான் தெய்யோவிட்டையிலேருந்து தர்மகுமார் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இணைந்திருக்கிறாங்க. அதோட இனிய காலை வணக்கங்களோடு சிவா நோவுட்லேருந்து வந்திருக்காங்க. பூனாகல்லேருந்து ஜெயஸ்தாஸ் வந்திருக்காரு. ஆ என்ன சந்தோஷமான காலநேர வணக்கம் அப்படின்னு சொல்லி அட்டாலை சென்னை மூஃபீர் தற்போது தோஹா கட்டாரில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் ஷக்கீலா சந்திரசேகரன் வந்திருக்காங்க. செங்கலடியிலேருந்து இனிய காலை வணக்கம் பசுரையுரேஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா புத்துவிலேருந்து ஜமால் தீன் ஆ அண்ணா காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அட்டன்லேருந்து தீபா குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம் எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி, மனு குடும்பத்தையும் சேர்த்துக்க சொல்லி முத்தையா காளிமுத்து வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் மீபிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரசாந்த் எல்லோரும் இணைந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதோட அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு சூப்பரான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவையெல்லாம் ஒரே இடத்துல போயிட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போகணும். ஜனதா ஸ்டீல்ஸ்க்கு போங்க, அங்கே போனீங்களா சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி இருக்கும்போது தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது சகஜம். இந்த வானிலை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்கும்போது ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் உங்கள் வேலையை விரைந்து செய்யலாம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அழகு அப்படிங்கிறது வெளிப்புற தோற்றம் மட்டும் கிடையாதுங்க, உள்ளிருந்து அந்த அழகு வரணும். அப்படி உள்ளிருந்து உங்களுக்கு அழகு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளிஃப் கலோஜன் சொல்லி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சரும் எல்லாவற்றையும் இயற்கையாகவே உங்களுக்கு தரும் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்து எங்களை மீது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.

0: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய தினம் வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் அகத்தியன்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சூப்பரான கட்டிடத்தை கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், இல்லை ஒரு வீட்டை கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி கட்டிக்கொண்டீங்க அப்படின்னா தான் காலம் தாண்டியும் பரம்பரைக்கு அது நிலைத்து நிற்கும். அப்படியான உள்ளீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. கடைக்கு போயிட்டு கேட்கும்போது அண்ணா இந்த கம்பி அந்த கம்பின்னு நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார், அந்த கதையெல்லாம் நம்பாமல் மெல்வா கியூஎஸ்டி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அமைத்துக் கொள்ளுங்க. உங்களோட வீடுகளை பயணம் செய்யும்போது மிக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். காரணம், அதிகப்படியான வீதி விபத்துக்களை தடுத்துக் கொள்றதுக்கான தேவை நமக்கு இருக்குது. காரணம், இந்த காலகட்டங்களில் நிறைய வீதி விபத்துக்கள் நாடுலா ரீதியில் செய்தித்தாள்களை பார்த்தாலும் சரி, ரேடியோவில் நியூஸ்களை கேட்டாலும் சரி, இதே விஷயந்தான் நமக்கு கேட்டுட்ருக்கு. அப்படி இருக்கும்போது இதை தடுத்து கொள்ளணும். ஐடி ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற சேர்த்திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்து எப்படி ஏற்படுது, இதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம், அல்லது இடம்பெற்ற பிறகு எவ்வாறு நடவடிக்கைகள் ஈடுபடணும் அப்படிங்கிறத வீதி நாடங்கள் அல்லது கருத்தரங்கள் மூலமாக வந்து இவங்க தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேக் கேர் அப்படிங்கிற வேலை திட்டத்தின் ஊடாகவும் நாம் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, பயணம் செய்யும்போது ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் நான் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த அமைதியை பேண வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியம். இந்த சமூகத்தில் அமைதியை பெறணும்னா என்ன பண்ணணும், நிறைய பேர் ஆஃபீஸில் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்காகலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுக்குனாகவே அவங்க அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தேவையில்லாத விடயங்களை கதைப்பதையோ அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கு மூக்கை நுழைப்பதையோ நிறுத்தி கொண்டு மற்றவர்களை போட்டு கொடுத்து நம்ம நல்ல பேர் வாங்கிடணும் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கவங்களே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தவிர்த்துக்கிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி தானே எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சமூக அமைதியை பேண வேண்டும். நாமளே குட்டையை குழப்பிட்டு அந்த குட்டைக்குள்ளே மீன் பிடிக்க பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் அது நடக்காது இல்லையா? ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு கண்ணா அப்படிங்கிறதுதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் எல்லோரோடையும் ரொம்ப சகஜமாக நாம் இருப்போம். ஏன்னா யாருக்கும் யாரும் தேவைப்படும் சூழல் ஏற்படலாம். சிறு துரும்பும் பல்குத்து உதவும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு நமக்கு ஒரு அவசரம் அப்படிங்கும்போது நாம் யாரை எதிர்த்து நின்றோமோ அவங்க தான் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு வரலாம். அப்படி இருக்கும்போது அந்த எந்த மூஞ்ச வச்சுட்டு போயிட்டு கேட்போம் அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லையா உங்களுக்கு. அதனால அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அருகில் இருக்கவங்களோட நம்ம நம்ம சுற்றத்தாரோடையும் வந்து அமைதியை பேணும் அப்படின்னு சொன்னால் அந்த அமைதி இந்த நாட்டுக்குள்ளேயும் இந்த உலகத்துக்குள்ளேயும் ஒரு அமைதியை கொண்டு வரும். சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளில் தான் பெரிய பெரிய போர்களை வெடிக்கும். அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது. நாட்டில் இன்னுமே உலகத்தில் ஏராளமான போர்கள் நடந்துட்டுருக்கு. இன்றைய தினம் வந்து ஹிரோஷிமா நாள் அப்படின்னு சொல்லி அனுஷ்டிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். உலகத்தில் இனிமேல் இந்த மாதிரியான அமைதி இல்லாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டவே கூடாது. மனிதர்களின் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் மிகப்பெரிய விளைவுகளை வந்து நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி இந்த உலகத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு, அதே மாதிரி நம்ம மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டோம்னாலே போதும், இந்த அமைதி அப்படிங்கிறது எல்லோருக்குமே வந்துடும் இல்லையா. ரொம்ப முக்கியமாக அடுத்ததான் அந்த சமூக வலைத்தளங்களில் நாம் கருத்துக்களை பகிரும் போதும், சமூக வலைத்தளங்களில் தானே பேசுகிறோம், யார் கண்டுக்க போகிறா அப்படின்னு சொல்லி அவதூறுகளை இல்லை நம்பத்தகாத செய்திகளை இல்லை நமக்கு தெரியாத ஊர்ஜிதப்படுத்த முடியாத தகவல்களை பகிர்றதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விடயங்களை தவிர்த்து கொண்டாலும் கூட என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து நாம் விடுபட்டு வரலாம். சமூக ஊடகங்கள் வந்து அமைதிக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் அதில் சண்டை போடுறதை வந்து நாம் அதிகரிக்காமல் இருந்தாலே போதும். அடுத்த தலைமுறைக்கு அமைதியை கற்றுக் கொடுக்க வேண்டியதும் சகிப்புத்தன்மையை எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நாம தான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த தலைமுறையிலேருந்துட்டு நாமளே இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மை பார்த்து பின்னாடி வர்ற சமூகம் எப்படி பண்ணுன்னு சொன்னால், இந்த மூத்த சமூகத்தை மதிக்கதற்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மறந்து போகக்கூடிய சூழல் ஏற்படும். இதன் கூடாக கூட இந்த அமைதி அப்படிங்கிற விடயம் அற்றுப்போகும் அப்படிங்கிற விடயத்தோடு இன்றைய தினம் நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று போகலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு கலையகத்தில் எம்எல் கிருபானா வந்திருக்காங்க. விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர். போயிட்டு வரேன் மக்காஸ். எல்லோரும் சந்தோஷம்.

0: வணக்கம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேரம் காலை 10 மணி.

0: சங்கசமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நுகர்வோரின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கிலான தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நடப்பு ஆண்டில் நாடு முழுவதும் மொத்தம் 471 விசேட மருந்தக சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 3 மற்றும் 4 திகதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளின் கீழ் 109 மருந்தகங்கள் பரிசோதிக்கப்பட்டதுடன் அவற்றில் 86 சட்டமீறல்கள் கண்டறியப்பட்டதாக அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்ட அமலாக்க நடவடிக்கைகளின் விளைவாக நீதிமன்ற நடவடிக்கைகளின் மூலம் 22,69,500 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலாவதியான மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டமை, கட்டாய நுகர்வோர் தகவல்கள் இல்லாத மருந்துகள் நுகர்வோர் தகவல்களுக்கான விதிகளை மீறியமை, அத்துடன் மருந்தகங்கள் ஊடாக விற்பனை செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள், குழந்தைகள் பயன்பாட்டுப் பொருட்கள் மற்றும் ஏனைய நுகர்வோர் பொருட்கள் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த சோதனைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளன.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: ஜெர்மனியில் உள்ள லைப்சிக் ஹாலே வானூர்தி நிலையத்தில் உக்ரைனிய சரக்கு வானூர்திகளுக்கு அருகில் வெடிபொருளுடன் கூடிய ஆளில்லா வானூர்தி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. இரவு நேரத்தில் வானூர்தி நிலைய ஊழியர் ஒருவர் இந்த சாதனத்தை கண்டறிந்ததை தொடர்ந்து வெடிகுண்டை செயலுக்கு செய்யும் ரோபோ அங்கு அனுப்பப்பட்டதை அடுத்து அதில் இருந்த வெடிபொருள் அகற்றப்பட்டு பின்னர் காவல்துறை மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் வெடித்து செயலுக்கு செய்யப்பட்டது. இதேவேளை இந்த வானூர்தி நிலையத்துக்கு அருகே அடையாளம் தெரியாத மற்றொரு பொருள் மோதியதில் ஹனாவேரியில் தரையிறங்கிய சரக்கு வானூர்தி ஒன்றில் சிறிய அளவிலான சேதம் கண்டறியப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: நிமிர்ந்த நடை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கேட்க முடியும். இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வந்து சிறுவாகரன் சேர்வார்கள். நான் மரவனே அப்துல் நாசிர்.
0: அப்துல் நாசிர் இப்ப சாப்பிட்டாச்சு, இப்ப வந்து பாடல்களை எல்லாம் கேட்கணும் என்ற அவளோடு வானொலி பட்டியல் சத்தத்தை ரொம்ப சத்தமா வச்சுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது உண்மையா?
1: உண்மையா?
0: சரி, சொல்லுங்க. அதானே, நான் பொய் சொல்றது இல்ல. சில நேரம் சொல்றதும் பொய்யாயிருதோ அப்படின்னு நினைக்கிறத நீங்க செய்யறது தானே நான் சொல்றேன். சரி, சொல்லுங்க அப்துல் நாசிர். இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பீங்க?
1: முதல் பாடலே ஒரு அருமையான பாடல். எனக்கும் முடிந்தால் ஒரு பாடல். என்னடா சொல்லாத வாழ்க்கை என்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு பாடல்.
0: என்னடா
1: என்னடா சொல்லாத வாழ்க்கை.
0: அப்படியா? சரி, பாப்போம் அந்த பொல்லாத வாழ்க்கை தான் எப்படி இருக்குன்னு சொல்லி. சொல்லுங்க, இந்த நேரம் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலை கேட்டு மருதம்பி ராபி என்றென்றும் பதீதி மற்றும் இஜராவிதி இப்ராஹிம் ஆதம் அலி கொழும்பு 14 முண்டாட்டு ஆகியோருக்காக இருங்க.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னா அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். லங்கேஸ் வந்திருக்கின்றார், ரொசல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை முந்தாஜ் பேகம் கொழும்பு 14 இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நசூர் வந்திருக்கிறார் கிண்ணியாவிலிருந்து, வணக்கம் கெருபான் அப்படி இருக்கிறீங்க, நான் ஸ்ரீதாஸ் நினைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற. இதேவேளை மங்கே கரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுமார் குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா அணிந்திருக்கின்றார், வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காலநேர வணக்கம் நாவலப்பட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சசி கௌரி வந்துக்கிறாங்க. முகமது சாலை வந்துக்கிறார், மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை விடவத்தியிலிருந்து செல்லத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று ஆரையம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபா அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நானும் நீர்குழம்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் இணைந்திருக்கின்றார். ஹாப்டன் நவீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அசுருதீன் வந்திருக்கின்றார். இளைய ரோஷி வந்துக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கணவர் இளையராஜாவையும் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருள் ராஜபத்தி இணைந்துக்கிறாங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கின்றார், அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை மட்டக்கிழப்பிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. இவளை ஹட்டன் எஸ் பரமானந்தன் வசீகரன் எழுந்திருக்கிறார், கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஜித் வந்திருக்கிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:32. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்திருப்பது மருதமுனை பதூதீன்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா பதூதீன்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
0: நானும் நல்லா இருக்கிறேன். சரி, இதே குரலில் உங்கள் குரல்ல பாடல் ஒன்றை கேட்போம்.
1: உள்ளிடம் மயங்குகிறேன் உள்ள

0: தேவையில்லாத மயக்கம் உங்களுக்கு என்னதுக்கு? நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்த பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் கேட்பது மக்கள் மற்றும் மருத்துவமனை கஸ்பின் அப்துல் நாசர், பாட்டர் குக்காமலன், முருகையா, அக்கறை பாட்டு கொப்பைல மிசா மற்றும் முனிஷ் மூவி இரட்டையாரும் அச்சு மாமட் அலி மற்றும் தம்சுதீன் சௌதீன் எம் எம் சலீன் குடும்பம் ஆகியோர் தான் அன்பான உங்களுக்கு தான் இருக்கும். நன்றி சார்.

லோப்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். ஃபசாத் இணைந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இந்த நேரம் கொழும்பு 5 ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, எங்களே நிகழ்ச்சியில் எடுத்து நடத்துகிற பாடல் தாருங்கள். பசிக்கு விருந்தா, அதாவது விருந்தாக பாடல் உள்ளது, பசிக்கு விருந்தாக பாடல் உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பிரசா பிரசாந்தி குறிப்பிடுகின்றார், வணக்கம் கிருபான்னா எங்களே நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்துற பாடல் வேண்டும், பாட்டு தலைவா. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரசாத் குறிப்பிடுகின்றார். மேப்பிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சந்திரகுமரன் எழுந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்மாயில் வந்திருக்கின்றார், மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா கோவிந்தசாமி வந்திருக்கிறாங்க, எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை வணக்கம் கிருபானா, நான் ஜமுனா அணிந்திருக்கின்றேன், தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அப்புத்தலையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சித்ரா அணிந்திருக்கிறாங்க, தெஹியோவிட்டாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு வசந்தத்தை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏகாம்பரம் வந்திருக்கின்றார். விது வந்திருக்கிறாங்க, சத்யா தினு மதன் மற்றும் சனு ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பூனாகலையூரிலிருந்து வசந்தி வந்திருக்கிறாங்க, சிவகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காத்தான்குடியிலிருந்து இர்ஷாத் வந்திருக்கின்றார். ராய் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா, என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை யாழ்ப்பாணத்திலிருந்து தர்ஷினி இணைந்திருக்கிறேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப பிடித்த பாடல் தலையை குனியும் தாமரையே, மிக நீண்ட இடைவெளிக்கு பிறந்த பாடலை கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார், அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஹரல் சந்திரா இணைந்திருக்கிறாங்க, நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சிவகுமார் வந்திருக்கின்றார், எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், பூனாகலை ஊரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தமட்டகொட குப்பியாவத்தி பகுதியில் கடந்த ஜூலை 23 தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை முயற்சி சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை பொரளி போலீசார் கைது செய்துள்ளனர். மோட்டார் சைக்கிளை பிரவேசித்து அடையாளம் தெரியாத இருவர் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்ய முற்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்தவர்களை கைதானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் நேற்று லேக் டிரைவ் பகுதியில் சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின்போது 900 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை இந்த சந்தேக நபரை செலுத்தி சென்றுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த நபருடன் இருந்ததாக கூறப்படும் பொருளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முடக்கலை நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க படைகள் இதுவரை மொத்த 48 வணிக கப்பல்களை திசை திருப்பியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றைய அறிக்கையில் 45 வணிக கப்பல்கள் திசை திருப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 3 கப்பல்கள் திசை திருப்பப்பட்டு இந்த எண்ணிக்கை 48 அதிகரித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. எமது அடுத்த மனிதையாளர் செய்தியினை அதிகம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சுகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: யார் பேசுறீங்க?
1: ஜமுனா.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சுகமாக. உங்களுக்கு நல்ல பாடல்களை தந்து
1: கொண்டிருக்கிறேன். எல்லா பாடல்களும் சூப்பரா இருக்கேன்.
0: அப்படியா? சரி சொல்லுங்க, வேலைகள் எல்லாம் முடிஞ்சுதா இல்லாட்டி இப்பதான் தொடங்குறதுக்கு தயாராகிறீங்களா?
1: வேலை செய்துகிட்டே தான் நான் பேசுறேன்.
0: அது எங்க முடியறது? அது நாமளா முடிச்சாதான். அதுக்கு முடிகிறதுக்கான வரையறையே கிடையாது. யாருமே உதவி செய்யறாங்க இல்ல. ஆமா, யாரும்
1: கேட்டுக்கிட்டு.
0: அது சரி, அந்த வகையில ஏதோ எழுதிட்டு போத எழுதுங்க. மற்றபடி யாருமே நமக்கு உதவி செய்யறாங்க இல்லையே. சரி சொல்லுங்க ஜமுனா, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: உங்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.

சுபாகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அருமையான பாடல் தெரிவுகள். நான் கொழும்பிலிருந்து ரேகா மகேந்திரன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நான் மோதரை கொழும்பு 15 தார்ஷினி குணசேகரன் இணைந்திருக்கிறேன் அண்ணா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வத்தளையிலிருந்து தனுஷ்கோடி வந்திருக்கிறாங்க. எட்டம்பலவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கிருஷ்ணா வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புத்தூர் பிவிஎஸ் ட்ரெய்லர் ஷாப்பில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக கனி குறிப்பிடுகின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நான் சந்திரகுமார் இணைந்திருக்கின்றேன். இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஷன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபான் அப்படின்னு சொல்லி நிக்கவரட்டியாவிலிருந்து சரீஃபா வந்திருக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும், இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கலா வந்துக்கிறாங்க. ஜெயந்தி கலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். மோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கண்ணா அணிந்திருக்கின்றார். கடுவல கண்ணா அணிந்திருக்கின்றார். கினிகத்தனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சங்கை வந்துக்கிறாங்க. கஸ்தூரி இணைந்திருக்கிறார். திருகோணமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் ஜசோதா வந்திருக்கிறார். இனிமையான வணக்கம், நான் மனோஜ் இணைந்திருக்கின்றேன். அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான்னா அப்படி இருக்கிறீங்க, நான் புகவந்தலாவிலிருந்து ரேகா அணிந்திருக்கின்றேன். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெகா வந்திருக்கிறாங்க. காளிமுத்து மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்துக்கிறாங்க. நோவூடிலிருந்து சிவா வந்திருக்கின்றார். காலை வணக்கம், அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா அணிந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க, நான் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றேன். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நட்பட்டி முனையிலிருந்து சத்தார் வந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கீதா ஸ்ரீ இணைந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:26 இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ சார், வணக்கம். நான் தோப்பூர் செல்வனார் மொஹிதீன்.
0: எப்படி இருக்கிறீங்க மொஹிதீன்?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் சார். எப்படி சும்மா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கிறேனே
1: சார். வழங்க நிகழ்ச்சியிலே வழங்க நிகழ்ச்சி சூப்பர் சார்.
0: அப்படியா?
1: திருவாரூரோட பேசணும். நிரந்தரமா லைன் எடுத்து கொண்டு இருப்பேன். லைன் கிடைக்காது சார், ரெண்டே கிடைக்கு சார்.
0: அப்படியா?
1: எனக்கும்
0: உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். அழைப்பதான் ஏற்படுத்தினாலும் அழைப்பு கிடைக்குது இல்ல,
1: அப்படிதானே? கஷ்டப்பட்டு
0: தான் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனவே குடும்பங்களுக்காக மற்றும் கம்பா மத்திய அருமொழி தோப்பூர் ஹனிபா சார், வசந்தகுளம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும், வச்சல் ஐயாக்கனுக்காகவும், முக்கியமா உங்களுக்காகவும் சார்.

0: 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் அலைகளில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:37. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: யால்டன் மானிப்பால் இருந்து.
0: யால்டன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல பலவா இல்ல. இந்த பாட்டோட உங்களோட ராகம் சுகமானதோட சுகமா இருக்கும்.
0: சுகம் சுகம். ஆஹா, சரி. இப்ப யால்டன் எந்த பாடசாலையில படிச்சீங்க?
1: நான் உரும்புராய் தீம்பிக்கல.
0: அப்ப மானிப்பாயில இருந்து உரும்புராய் பலால் ரோடு வரையும் போகணுமே.
1: ஆமா ஆமா, வேலை வேலை.
0: சரி, சொல்லுங்க, இப்ப வேலையில இருக்கிறீங்களா?
1: வேலையில இருக்கு.
0: வேலையில இருந்தும் அப்படியே ரேடியோவை கேட்டுக்கொண்டு அப்படியே வேலையை நகர்த்தி கொண்டிருக்கிறீங்கண்ணா?
1: இந்த பாட்டு கேட்கும் போது வேலையில கலையை மறக்கு. அந்த அளவுக்கு நல்ல பாட்டு போட்டீங்க. ராகம் சுகமானதுக்கு நன்றி.
0: ரொம்ப நன்றி. யால்டன் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எத்தனும் கேக்குற எல்லாரும் இந்த பாடல் கேட்போமே.
0: நன்றி. நிகழ்ச்சி இருந்தமைக்கு
1: நன்றி அண்ணா.

0: மூத்த உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜி பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
3: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னா அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றார். வேலைப்பழு அதிகமாக இருப்பினும் ராகம் சுகமானது பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்ற என்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹரோலினா ஆகாஷ் வந்திருக்கின்றார். நிரஞ்ச் வந்திருக்கின்றார், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முறையின் எழுந்திருக்கிறாங்க, ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை குசல்ல ராஜா வந்திருக்கின்றார், ரொசலகமையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தெமோதரையிலிருந்து ஸ்ரீதேவி எழுந்திருக்கிறாங்க, நாகராஜன் வந்திருக்கிறார், வளமை போல் ஒன்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திருமாலன் எழுந்திருக்கிறார், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. அஜய், அகிலன் மற்றும் அர்ச்சனா ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும், நான் வாழச்சியனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜ் எழுந்திருக்கிறார். மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகின்றார். ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிராண்ட்பாஸ் வீதி சலூன் டி ஒன்றுல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஒரியன் சலூன்ல தான் சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறதாக குறிப்பிடுகிறாங்க. ராஜி அக்காவிற்காக வேண்டி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அன்வர் குறிப்பிடுகின்றார். ஆம ஸ்ட்ரீட்ல இருந்து தொண்டைமானாறு செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார், வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பெற்ற பாப் ட்ரெயில நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பாலா வந்திருக்கிறாங்க, நிர்மலா பாலா, இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராயா வந்திருக்கிறார். ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கிறார், இனிய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பொத்துவில் ஜமால் தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அக்கறைப்பட்டு பாப் ட்ரெயிலர் நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கின்ற இனங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெகதீசன் இணைந்திருக்கின்றார், லிந்துலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருக்கின்ற. இதேவேளை மாவனல்லையிலிருந்து நிசா வந்திருக்கின்றாங்க, அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

பொழிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் விஜய் மற்றும் அவரோடு இணைந்து ரோஃபினா எல்லாரையுமே சிரிக்க வைப்பதற்கு அபுல் ஹாசன். மறுமொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

நன்றி கிருபாநேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து 3 மணி வரை மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி ஆகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 3 மணி வரை இணைந்து கொள்ளுங்கள். எங்களோடு இந்த 3 மணி காலத்திலும் சந்தோஷமாக அழைப்பு ஏற்படுத்தலாம். அதே போல எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் வரலாம். தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். 3 மணி வரை நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி கடந்தோம்.

0: இந்த பொண்ணுங்களை இப்படிதான் புரிஞ்சு போச்சுடான்னு இப்பதான் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சரியா இருந்தாலும் ஆகான்னு ருஃபினா கணக்கம் வந்து இன்றையாருங்க. வணக்கம் ருஃபினா.
1: வணக்கம் வணக்கம் விஜய், அன்பு சொந்தங்களுக்கு உற்சாகமான சந்தோஷமான வணக்கம். ஆரம்ப பாடலே வந்து எங்களை பத்தி புகழ்வீங்க அப்படின்னு நினைச்சு ஒரு பாடல் போடுவீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுங்களே இப்படிதான் எப்படி
0: இல்ல அது ஆரம்ப பாடல் போட்டு இப்ப ரெண்டாவது பாட்டு போயிருக்கு
1: அது எப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம்.
0: இல்ல பொண்ணுங்களே இப்படிதான்
2: சொல்லி வேற தெரியும் தெரியும் தான் பொண்ணுங்கன்னு சின்ன ஐயோ பின்ன கொஞ்சம் அடி சின்னோடனே பெரியவனே சார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டிகளை ஏந்தி இதை கூட ஆச்சிக்காம திங்கக்கிழமை அனுப்புன பொண்ணு அது ஒன்றும் தெரியும் ஒழுங்கா அந்த ஒரு விளப்பமும் இல்ல குழப்பமும் இல்ல என்ன அப்படிங்க.
0: இப்ப திங்கள் முடிஞ்சா திங்கள் செவ்வாய் புதன் வியால
2: ஒரு வேலை அன்னைக்கு வச்ச சோற இன்னும் சூடாக்கி இல்ல இந்த
0: ஒரு சோற வச்சு
1: திங்கக்கிழமை என்ன பிரச்சனை நடந்துச்சு சொல்லல
2: திங்க அனுப்புனதை நீங்க தேடி இல்லையே அந்த தரத்துல பிள்ளைக்கு குடுத்து சங்கர் புள்ளி அவனும் பாக்குறான் இல்லையா
1: இப்பதான் தேடுறாங்க.
2: ஆ தேடுறாங்க சரி அதை விடுங்க
0: சந்தோஷமாக கொள்ளலாம். 3 மணி வரை மதிய நேர குதூகலத்தோடு இன்னைக்கும் வந்து சூப்பரான பாடல்களோடு வாழ்த்துக்களோடு உங்களை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கணும் நான் இருக்கேன் ருஃபீன். அதே போல எங்களுடைய அப்துல் ஹாசன் இருக்கிறார் சந்தோஷமா ஜாலியா எங்களோடு பேசலாம் 3 மணி வரைக்கும் சரியா.
1: சரி ஓகே தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளணும் பாடல்கள் விவிக்கிறோம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் எங்களுக்கு நீங்க கால் பண்ணணும் அழகி வடி தொலைபேசி இலக்கங்கள்
2: 0102-5001
0: 0112-7711 அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க நிகழ்ச்சியில் நடந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். 3 மணி வரைக்கும் நடந்து கொள்ளலாம். இது மதிய நேர குதூகலம் நேரம் 12:12.

0: நல்ல ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம் ரஃபினா.
1: ஜனா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல். அப்புறம் ஜனா தெரியுமா?
2: எங்க ஜனா தானே போய்தான், இப்ப இங்க இல்ல.
1: தங்கமல
2: ரகசியமா இந்த பேரை சொல்லாம அப்படி வச்சு நீ என்ன ஸ்ரீதேவி?
3: என்ன
2: செய்றீங்க என்ன ஸ்ரீதேவி?
3: நாங்க விவசாயம் பண்றோம்.
0: என்ன போடுறீங்க இப்போ?
3: கேரட்
0: போட்டிருக்கோம். மழை இல்லையா?
3: லேசா மழை பெய்யுதுண்ணா.
0: கேரட்டுக்கு நல்லது தானே?
2: நீங்க
0: ஒருத்தர் ஏத்தி விட்டு பறிப்பா.
2: அவங்க பறிக்கிறேன்னா
0: அது கீழே விழாம பிடிக்கும்.
2: என்ன கூட அந்த கூட பிடிக்கிற வேலைக்கு எனக்கு வாய்ப்பு உண்டியா?
0: நீங்க
2: சும்மா செல்லி குடுக்கறாங்க, நீங்க விருப்பம் இல்ல. இவங்க பாத்தீங்களா என்ன பார்த்து செய்யல பாத்தி கட்டி கேரட் ரெண்டு போட்டு வச்ச மாமி அதா.
0: சந்தோஷம் எங்களோட பேசினதுக்கு. இப்போ அழைப்பில் நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்துக்கொள்ள?
3: ரவிச்சந்திரனுக்காகவும் மகன் ஜிக்ஸ் வசந்தம் சொன்னவங்க அனைவரும்.

0: ஆல்பம் பே பண்ணுவேன்.
1: நன்றி தங்கமலை ரகசியம்.
2: விவசாயம்
1: விவசாயி சேத்துல கால வச்சாதான் எங்களுக்கு வயிற்றுல சோறு.
3: சோத்துல கால வைக்கலாம்,
1: சோத்துல செத்துல வச்சிருக்க.
3: ரைட், சந்தோஷமாக இருந்திருக்கிற மதிய நேர குதூகலத்துடன் நிறைய பேசலாம். 3 மணி வரைக்கும் எங்களோடு இருந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நல்ல நல்ல பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். அபிலாஷனும் இப்படி நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார். அதனால எங்களோட அழைப்பு ஏற்படுத்தலாம். 0112-1275-0001 அல்லது 0112-1275-1111 காலை ஏற்படுத்துங்க.
2: அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம்.
3: கண்ணால் பேசுவா திரைப்பட பாடல் வருகிறது. இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் 12:19.

0: ரைட், அது வித்யாசாகர் இசையில் பாடல் வந்தது குருவி திரைப்படத்துக்காக உதித் நாராயணன் அவரோடு சேர்ந்து ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.
1: சரி, இதே போல சூப்பரேட் பாடல்களை தொடர்ச்சியாக நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா இங்கேயுமே போக கூடாது. வசந்தத்தின் மதிய நிறுக்குதலும் நிகழ்ச்சி நீங்க கேட்கணும்.
2: முதன்மையாவது போறேன் அபிலாஷன், செல்லிட்டு போங்க. அப்ப தேன் தேனோட சேர்த்து பான் பானையும் கொண்டு விடுவோம்.
1: போயிட்டு
0: வரேன் எல்லாரும் போவேன். இவங்க அடிக்கடி போறாங்க
2: இருக்கிற ஒரு இடத்துல, அதுதான் சேட தெரியுமா? தேன் தேன் தேன் சொல்லி போகுது, எங்க போகுதோ தெரிய போல.
0: அளவில் ஒரு நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: ஹலோ.
3: மூவராக இருக்கிறோம்.
0: மூவராகவும்
3: வணக்கம்.
1: யார் இது?
2: யார் பாலக குருக்கு?
0: ஹலோ.
2: யார் பேசுறீங்க? ஸ்ரீதேவி
3: சிவபாலன்.
2: இங்க சிவபாலன் நான் என்ன செய்றீங்க கொழும்புல?
3: கொழும்புல ஒரு கடையில வேலை செய்யறேன்.
0: அவர் கடையில வேலை செய்யறார் பொன்னம்பல வானேஸ்வரம் பக்கம் கடையில.
2: என்ன
0: நிகழ்ச்சிக்கு?
3: கடையில
0: யார் யார் கேட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்த்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் கேப்போம். சரியா?
1: சரி சரி. ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு, ரொம்ப நன்றி.
0: கடையில வேலை செய்யறவங்க இப்படிதான் பாட்டு கேட்டுட்டு வேலை செய்யற
2: பாருங்க. முதலாளியோட சேர்ந்து கேக்குறான் பாருங்க, இப்படி தொழிலாளி முதலாளி இப்படி இருக்கணுமே.
0: என்ன ஒருத்தம்
2: ருப்பினா மட்டும் பாட்டு கேட்க தனியா போயிட்டு கேட்டு வருவா? தேன் தேன் பான் பான் பண்றோம் எங்களுக்கு கேக்குறேன்.
0: அபுலாசன் எல்லாம் முதலாளியா இருந்தா என்ன நிலைமையா?
2: என்ன இருக்கும்? என்ன
1: குடும்பத்து எல்லாம் போச்சு.
2: முதலாளி ஆக விட மாட்டான்னு போலீங்க.
0: கடைசி மட்டும் ஆக விட மாட்டான். ரைட்,
1: ஆக கூடாது.
0: இல்ல, அபிலாசன் வந்து சில கடையில முதலாளி தான் இருக்காரு.
2: இருந்தேன், பல தெரியல இருந்துச்சு. எல்லாம் எல்லாம் உங்களை என்னைக்கு திருப்பிலாக்கு நீங்க வந்து அன்னை கூட கடை முடிஞ்சு போச்சு.
0: அன்னைக்குதான் ருபினா அவ கூப்பிட்டு அந்த கடையை திறந்தாங்க. அதோட சார் கடையும் இல்ல கதவும் இல்ல. ஓகே, சந்தோஷமாக பேசலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது பதிய நேரம் குதுகலம். நேரம் 12:31. 3 மணி வரைக்கும் எங்களோடு அலையுங்கள். 0112-27-5-0-0-1 அல்லது 0112-27-5-1-1-1 கலை பயன்படுத்தலாம்.
1: அதே போல தொடர்ந்து எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம்.

0: Rhythm FM, 102.6, 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
5: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் இயக்குனர் அகத்தியன். அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கும். இது செல்வம் திரைப்பட பாடல், தேவாவின் இசையில் பாடல் வருகிறது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே கேட்டு வந்திருக்கோம். சூப்பரான ஒரு பாடல் வந்திருந்தது செல்வம் திரைப்படத்துக்காக. இந்த மாதிரி யாராவது பின்னால் வந்திருக்காங்களா போயிருக்கீங்களா?
2: அப்படின்னா போனது வந்ததும் இல்ல ஸ்ரீதேவி, எனக்கு அந்த பழக்கம் இல்ல.
3: இவருக்கு பின்னால யாரும் வர சான்ஸ் இல்ல.
1: என்னண்டாரு I love you அப்படினு எழுதி I love you sister னு போட்டு கொடுத்துருக்கார்.
3: சிஸ்டர் இல்ல, கரெக்ட்டா தான்
1: கொடுத்துருக்கார். அவங்க வந்து சிஸ்டர் னு வச்சா என்னடா அப்படிங்க.
2: அண்ணன் தான பெலங்கலோன அப்ளேஷன பத்தி சிஸ்டர் தங்கச்சிவள் சிஸ்டர் தங்கச்சி தான. அப்ப அக்கதார்
1: அக்கா வந்து அவங்கட அக்கா
2: இல்ல, அது சிஸ்டருக்கு இங்கிலீஷ்ல சொன்னா அக்காக்கு என்ன சொல்றது?
3: அக்கா தங்கச்சி இருவருக்கும் வந்து சிஸ்டர் தான்.
1: நீங்க சிஸ்டர் னு யாரை சொல்றீங்க?
2: டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் அடிக்கணும் ஸ்கூல் போவோம்.
3: இவர்கிட்ட இங்கிலீஷ் கோர்ஸ் போகலாம் போல.
2: நடிகர் கல்முனையிலிருந்து சித்தி ஜானம் வந்தீர்கள். நானும் ஆஷிக்கான ஒரு பாட்டு உண்டு தாங்க. நான் சித்திக் என் புள்ளோல் புள்ள குட்டியோல் மருமகள் பேத்துகள் எல்லாத்துக்காக ஆஷிக்கான பாட்டு உண்டு தாங்கன்னு சொல்லி மருதமொழியிலிருந்து சித்தி ஜானம்
3: வந்தீங்க. அதே போலிருக்கிறாரு. அதே போல பரமானந்தன் வசீகரன் ஒரு கூட வத்த தமிழ்நாடு ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அதே நேரம் ரஜினி இணைந்திருக்கிறாங்க.
1: புத்தளத்தில் இன்னும் அபத்துல புதுக்காடு ரஜினி லாவண்யா வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லி. திவான் வந்திருக்கிறாங்க. அபுல்லாசன் இருவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. பலாங்கொடையிலிருந்து குமாரி வந்திருக்கிறாங்க. குமாரி ஆய் அண்ணா மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி. மீபிடி கந்தையில இருந்து நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கேன் சொல்லி பிரசாந்த் வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்கறதுக்காக சொல்லிருக்காங்க.
3: அதே போல மும்தாஸ் குழம்பு 14 இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. குகன் இணைந்திருக்கிறாரு. அவரும் புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்.
1: ரைட். இப்படி எந்த இடத்துல இருந்தாலும் 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டதால் எங்கட பக்கம் வாங்க. சந்தோஷமான பாடல்கள் இருக்கிறது, ஜாலியா சந்தோஷமா பேசலாம். அபுல்லாசனோட பல கேள்விகளை கேட்கலாம்,
2: பேசலாம், ஜாலியா பேசலாம், கேள்வி கேட்கலாம். வாங்க இந்த பக்கம்
1: ஒன்று மணி வரைக்கும் இருந்திருக்க போகிறோம். இது மத்திய நேர குதூகலம் நேரம்.

0: சூப்பரான பாடல் ஒன்று வந்திருந்தது. அது கண்ணு தெரிய தோன்றினால் திரைப்பட பாடல் தேவாவின் இசையில் பாடலை பாடியிருந்தார் நம்ம உதித் நாராயணன். அவர் பிரியமான பெண்ணை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்றது பெரியம்மன் பொண்ணை ரசிக்கலாம் மாதிரி கேட்டுச்சு.
1: அப்படிதான் நிறைய பேருக்கெல்லாம் டவுட் இருக்குமோ அப்படின்னு சொல்லி.
0: ஓகே, சந்தோஷமான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும் எங்களோட இருந்து கொள்ளலாம். இது மதிய நேர குதூகலம். இப்போ அப்படியே மானிப்பாய் பக்கம் போயிட்டு வரலாம். வணக்கம்.
1: ஓகே,
0: ஹலோ.
1: என்ன
0: கேள்வி
2: சொல்லுங்க?
0: என்ன
1: பாடுபடும்
0: இருக்கு? மணிப்பாய் வழியா அல்லது சங்கான வழியான்னு
2: கண்டுபிடிக்கும்.
0: இல்ல இல்ல, மணிப்பாய் அவர் வெல்டிங் வேலை தானே, அவர் வந்து
1: கொழும்புல இருக்க கூடாதா?
0: பொறி வைக்கிற மாதிரி பல பாத்துட்டு இருப்பாரு அப்படி அந்த ரோட்ல
1: கண்டுபிடிக்கும்.
0: பொறி சிதறாம பாத்துக்கொள்ளுங்க. ஓகே, தொடர்ந்து தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, எல்லாரும் சேர்த்து கொண்டு பாடல் கேப்போம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி. யாழ்டன் வந்திருந்தார் மணிப்பாயில இருந்து. நீங்க மணிப்பாய் மாத்திரமல்ல, வடக்குல எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோட அழைப்பிடலாம். கிழக்குல எங்க இருந்தாலும் பேசலாம், கொழும்புல எங்க இருந்தாலும் பேசலாம், இலங்கையில எங்க இருந்தாலும்
1: பேசலாம், உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் வந்து எங்களோட இணைந்து கொள்ளலாம்.
0: இணைந்து கொள்ளலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. www.vasanthamegham.org அப்படின்ற இணையதளம் இருக்கிறது. அதே போல சந்தோஷமா அதுல நிகழ்ச்சி கேட்கலாம். அதே போல பேஸ்புக் பக்கமாக வந்து உங்களோட பதிவுகளை பதிவிடலாம். இலங்கையில இருந்து அழைக்கக்கூடிய சொந்தங்கள்
1: சரி என்ன பண்ணணும் ஏற்படுத்துங்கள். 0122 11 15 0 1 2 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த 11 இந்திய கடற்தொழிலாளர்களுடன் பயணித்த படகு நெடுந்தீவு அருகே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் சிக்கிய கடற்தொழிலாளர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் மகாதி உள்வெவ பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் 30 மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் ராணுவ தாக்குதல்களை முன்னெடுத்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள முக்கிய எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் எரிசக்தி வலையமைப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் உயர்மட்ட ராஜதந்திர தொடர்புகள் மூலம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எமது அடுத்த மணித்தால செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: ரைட். நல்ல பாடலோடு இரண்டாவது மணித்தளத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அது துப்பாக்கி திரைப்பட பாடல், ஹார்வைஸ் ஜெயராஜின் இசையில் பாடல் வந்தது. ஹரிஹரன் அவரோடு சேர்ந்து திப்பு பாடிய பாடல்.
1: சரி, ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு
0: வரிவன் வரும் தெரியுமா?
2: துரு
0: துரு துருவென இருந்துட பழகிட்டு துரு பிடிக்காமல் இருந்துட பழகின,
2: மழை கடை பிடிக்காம இங்கே செல்லி
0: துரு
2: துருண்டிக்கான துரு பிடிக்க.
1: ரொம்ப தெளிவா
2: அப்படின்னு
0: இவர் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் அப்படி சின்ன பையன் ஒருத்தர் கொஞ்சம் துரு துருன்னு இருந்திருக்கான்.
3: வணக்கம் ஹலோ
0: ஹலோ
1: சொல்லுங்க
2: தம்பி, ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைச்சி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்ரீ தேவி.
1: சரி, அழைப்பில் மட்டும் ஒரு சொந்தம் பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், யாரு
1: இது?
4: தோப்பூர் செல்வனார்
1: மொஹிதீன்.
0: நீங்களும் ரேடியோ சத்தத்தை குறைக்கலாம்.
4: சரி சார்,
0: தோப்பூர்ல இருந்து எனக்கு இங்க கேக்குது ரேடியோ
2: சத்தம்.
0: இப்ப நான் வந்து அடுத்த மாசத்துல இருந்து அபுல் ஹாசன் எல்லா இடமும் அனுப்ப போறேன். இந்த ரேடியோ சத்தமா வைக்கிறேன் சொல்லு.
2: என்ன
4: குறை
0: அபுல் நானா உங்களுக்கு ஒரு மரிசிய போட்டுட்டு இங்கிட்டு பாஞ்சி?
2: ஒரு நாளும் மரிசி இல்ல, புள்ள அரிசி தான்.
1: என்ன கடை அரிசி?
4: சரியான
0: கவலை. நீங்க காலையில போனதுங்களா? காலை
2: போயிட்டு தரீங்க.
0: சந்தோஷமாக எங்களோடு பேசலாம். அலைபேட்படுத்துங்கள்
1: 0112 7501 0112 7511
2: ஜாலியா பேசலாம்.
0: அதே போல www.vasantham.fm.lk அப்படின்ற இணையதளம் முகவரி இருக்கிறது. உலகத்தில் எங்க இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா தெளிவா வசந்தம் கேட்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது சூப்பரான ஒரு பாடல்.

0: அப்படியான பல விஷயங்கள் இருக்கிறது.
1: உட்காரவே மாட்டேங்குதாய் அது அமராவதியா
0: அப்படி சில இருக்கு. அப்ப சில பிள்ளைகள் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்தா சிந்தவே சிந்தாதான்,
2: ஏன்னா சிந்தாமணி அந்த மாதிரி சொல்லுவாங்க.
1: நடக்கிற தம்பி, ஆனா நீங்க வந்து கொஞ்சம் குரல் கொடுத்து சப்போர்ட் குடுக்கறீங்க, ஆயிட்டா எனக்கு மன வருத்தம்.
2: முதல்ல
1: வழி பாருங்களேன் சீதி, அதுக்கு ஏதாவது வீக்கா சாப்பாடு சொல்லி கூட்டி வந்து ரசம் குடுக்கணும் சொல்லி விஷத்தை வைக்கணும்.
0: இருக்காங்க பாடல் கேக்க
3: மற்றும் எல்லாருமே இணைந்து இன்றைய தினம் வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா இந்த வாழ்த்தை வந்து ஜெயசுதாஸ் அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார்.
1: நாங்களும் அவருக்கு
3: தெரிவிக்கிறேன்.
0: பாடல் வருகிறது பசி நேரத்துல பழைய சோறும் பச்சை மிளகாய் என்ன நல்லா.

0: ராய்டெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ராய்டெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து ராய்டெக் சீல் கோட்.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எம்
2: 102.6 102.8
3: லெஜண்ட் சார் நீங்க.

0: ரைட், சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. இப்போ ஒரு மணி கடந்த 35 நிமிடமாக இருக்கிறது. இப்போ அழைப்பில் ஒரு நேயர் எங்களோடு பேசுறது. வணக்கம். ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ ஹலோ. வணக்கம் விஜயன். வணக்கம் அபிலாசன் நானா. வணக்கம் ருசீனா தாத்தா.
1: வணக்கம் வணக்கம்.
0: யாரு யாருது?
2: நீர்கொழும்புல இருந்து நிஜாம்.
0: நிஷாம்
2: சொன்னீங்கன்னா
0: அவர் அவரோட அட்ரஸ்க்கு உங்களோட போன்
2: அனுப்பிவிட்டீங்கன்னா
0: சரி. அனுப்பிவிடுங்க சரியா.
2: இவர் செல்றாரு ருசீனா பவுடர் இருந்த இது என்ன மாவெல்லாம் பூசிக்கொண்டு
0: வரான் ஐஸ்கிரீம்.
1: உண்மைதான் போட்டோ பார்த்து ஏமாற வரணும். உண்மையத்தான். உண்மைக்கு இடமில்ல என்ன
0: பாத்தீங்களா? இதனாலதான் அபிலாசன் எங்க போய் உண்மை பேசுறேன்.
1: ஃபுல்லா 1.5 கிலோ
2: எங்கட கஸ்டமர் கிட்ட நான் சொன்னேன் இப்படிதான் நல்ல ஜோக் மேன் நல்ல பசங்க அழகா பேசுவார் அப்படின்னு. அப்ப சொன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்
0: அப்படின்னு.
2: இவர்த குரல் எல்லாம் டேப் பண்ணி கொண்டு
0: போயிட்டாங்க. யார் யாருக்கு பாட்டு கேக்க?
2: இன்னைக்கு தளபதி விஜயானன் காவும், எங்கட ஜோக்கர் அபுலாசன் நானக்கும், ருசீனா தாத்தாவும், வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும். எங்களை ருசீனா தாத்தோட சத்தத்தை காண
1: பவுடர் மூஞ்சில இறுக்கிட்டு ஆகி போயிட்டு.
0: நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நீங்களும் 3 மணி வரை பேசலாம். இது மதிய நேர குதூகலம். அபுல்லாசன் அந்த பக்கம் இருக்கிறார், நான் இருக்கிறேன். ருஃபின் அடிக்கடி வந்து போறாங்க. ரைட், எல்லாரும் எடுத்து கொண்டு பாடல் கேட்போம். எங்களோட அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112275001 அதே போல 0112275111 அழைப்பு ஏற்படுத்தலாம்.
1: அப்படி மில்லன் சின்ன முகநூல் வழியா ஆஷிகா வந்து தார் தாருக்கு பாட்டு வேணும், உமக்கு வேணுமா, நானுக்கு வேணுமா, காக்காக்கு வேணுமா, சாச்சியாக்கு வேணுமா, டபுள் டபுள் டைப் பண்ணி அனுப்பினீங்கன்னா டபாண்டு எடுத்துட்டு மீண்டும் ஆஷிகார பாட்டு.

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் எஃப்எம் 102.8.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
3: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
5: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சொல்லித்துக் கொண்டிருப்பவர் இயக்குனர் அகத்தியன். அவர் இயக்கிய திரைப்படங்கள் இருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இது குப்புசாமி அவரோடு சேர்ந்து சௌமியா பாடிய பாடல். காதல் கவிதை திரைப்படத்துக்காக வருகிறது இசை ஞானி இளையராஜாவின் இசையில்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: கொல்லையில் அமாங்க அமரம் கொத்து கொத்தா காட்சி இருக்குன்னு ஒரு நல்ல பாடு
2: கேட்டேன். நீங்க மரத்துல என்ன தெரியாது.
1: இது அகத்தியன் நீக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து வந்த சூப்பரான ஒரு பாடல், காதல் கவிதை திரைப்படத்திலிருந்து. இன்றைய நாள் அவருடைய பாடல்கள் சிறப்பு பாடல்களாக வந்து கொண்டிருக்கிறது. எழுந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு மீண்டும் ஒரு பெண் குரல் எங்களுக்கு கேட்கிறது. பழைய குரல் அழைக்கிறது.
2: போயிட்டு மேக்கப் பண்ணி வாரு. என்ன
1: எவ்வளவு மேக்கப் அடிச்சாலும் அந்த கலர் தானே அவங்களுக்கு விளங்கு.
2: அதுதானே
1: ரைட். அளவில் ஒரு நேர் இருக்கிறார் எங்களோட பேசுறதுக்கு. வணக்கம். ஹலோ.
2: வணக்கம். தாரு.
3: வணக்கம்.
4: என்ன பேர்?
3: சஹி.
1: சஹீர், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகம் அண்ணா.
1: நல்ல சுகம். எந்த இடம்? தெளிவா கேக்கல எனக்கு.
3: ஒலுவில்.
1: ஒலுவில்.
4: நம்ம ஒலுவில்
1: சஹீர். ஓகே. அப்புறம் எப்படி ஊர் பக்கம் எல்லாம்?
3: நல்லம்.
1: நல்லம். எப்படி புரியல?
4: ரெண்டு போன் வச்சு போன் மட்டும் தானே.
2: பேசுங்க.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 2025 ஆண்டு காப்போத்த உயர்தர பரிசை பெறுபவர்களின் அடிப்படையில் சாதாரண அனுமதியின் கீழ் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான பதிவு தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் எதிர்வரும் 14 திகதியுடன் நிறைவடைய உள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதற்கான மேன்முறையீடுகள் ஆகஸ்ட் 21 திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: செங்கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் தாக்குதல்கள் மற்றும் யெமன் தற்போதைய அரசியல் மனிதாபிமான சூழ்நிலைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு தூதுவருடன் யெமன் வெளியுறவு அமைச்சர் ஆலோசனை நடத்தியுள்ளார். யெமன் வளைகுடா பகுதிகளில் வணிக கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் தாக்குதல்கள் சர்வதேச கடல்சார் போக்குவரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி அமைப்பு பிராந்திய அளவிலான மோதல்களை தீவிரப்படுத்த யெமன் மண்ணை பயன்படுத்தி வருவதாகவும் அமைதி நடவடிக்கைகளில் ஹவுதி அமைப்பினர் தீவிரமாக ஈடுபடுவதை உறுதி செய்ய அவர்கள் மீது சர்வதேச சமூகம் அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்றும் யெமன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனதியால் செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சிறு உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: நிமிர்ந்த நடை.

0: ராயத் சுப்ரண பாடல் வந்துட்டு போயிருந்தது. அது அயன்த்திரப்பட பாடல், பல பலக்கிற பகலானி, மனமணக்கிற அகலானி. சந்தோஷமா நிறைய பேர் எங்களோட பேசுறாங்க. வணக்கம்.
1: இனி அன்பான மதிய நேரம் வரைக்கும் மூவரம் எப்படி இருக்கு? அம்படில இருந்து ஜெயகாந்த்.
0: குளிக்கலன்னு சொல்லி யாரோ தவறான தகவல் ஒண்ணு சொல்லிருக்காங்க.
1: நாமலாம்
0: வந்து குளிக்கிறதுக்கு வெளியில போவோம், அவருக்கு வீட்டுக்குள்ளேயே தண்ணி வரும்.
2: பாருங்க, கீழே இருந்து மேல போனா குருவி, மேல இருந்து கீழே வந்தா அருவி.
0: அருவி என்ன ஜெயகாந்த்? ஓகே ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: அப்போ சாப்பிட்டாரு, சாப்பிட்டு நிகழ்ச்சி கேட்டு இருங்க.
3: கையில சாவியே எடுத்துட்டு
1: போறேன்.
0: அவரு ரொம்ப நாளா பூட்டு ஒண்ணு தேடிட்டு இருக்காரு, அதனால சாவியை கொண்டு போய் தான் அவரு திறந்து பார்த்தா வாங்குவாரு. பூட்டு கடைக்கு போனாலும் வீட்டுல வந்து ஒரு சாவி வாங்கிட்டு
2: போவோம். பாட்டு கேக்க
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காக உங்கள் மூவருக்காவுக்கு வாய்ப்பு தான். நன்றி வணக்கம். அப்படின்னா
0: பாய் பாய். நன்றி நன்றி. இந்த மாதிரி சந்தோஷமா எங்களோட நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க எங்களோடு வரலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
3: 0122-875-0001 கால் பண்ணுங்க சொந்தங்களே. அப்படி இல்லைன்னு சொன்னா கால் பண்ணலாம்.
2: 0122-1111
0: சரியா சொன்னார். அதே போல எங்களோட பேஸ்புக் பக்கமாக உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இறுதி மனிதாலும் இன்னும் ஏராளமான சொந்தங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்போ 2:12 நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல்

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
4: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ரைட், சூப்பரான ஒரு பாடல் கேட்டுருக்கோம். வசீகரா திரைப்பட பாடல் வந்திருந்தது.
1: சரி, இதே போல டஸ்மல பாடல்களை எங்க தொடர்ந்து மத்தியில் நிகழ்ச்சி கேளுங்க கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி கொண்டு அழைப்பிலோடு ஓடி ஒரு அன்பு சொந்தம் எங்களோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களை இப்ப நாங்க நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம்.
0: வணக்கம்.
1: சிரிப்போட வராங்க. அருள்மொழி வாங்க. வணக்கம்.
0: வணக்கம் அருள்மொழி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற அருள்மொழி, எப்படி இருக்கீங்க நீங்க?
2: என்ன
1: பண்றீங்க?
0: அருள்மொழி கிட்ட சொல்லி கருவாட்டு குழம்பு செய்யணும் என்று வீட்டுல கருவாட்டோட வந்திருக்கிறார்.
1: எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க.
2: எப்படி செய்ய கருவாட்டு குழம்பு?
3: அடுப்பு
2: தேவைக்கு விஷயத்த சொல்லணுமா?
3: இப்ப
2: நாங்க இந்த மதிய நேரம் குடுக்கறத மாத்தி சமையல் நேரம் வெப்ப நல்லா இருக்குமையா?
3: நட்சத்திரமே
2: வந்து பாட்டு படிச்சமா ஏஞ்சி தேவி.
0: ஓகே ஓகே, தொடர்ந்து இருந்து கொள்ளுங்க, நல்ல பாடல் வரும்.
3: நன்றி.
0: நேரம் 2:26 நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல்.
4: யா பாலே யாமா நானாசி ஷினோமா

0: ஹரி ஜெயராஜின் இசையில் பாடல் கேட்டோம். நண்பன் திரைப்படத்துக்காக இருக்கா இல்ல இல்லையா?
1: வள்ளி ஒள்ளின்னு சொல்றேன்னு
0: இருக்கானா இல்ல இல்லையானான்னு
2: கேட்டிருக்காரு. அப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இல்லையா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: கொஞ்சம் தெரியும், AWFY செட் தெரியும், அப்படி தெரியும், அந்த மாதிரி கொஞ்சம் தெரியும்.
0: ரைட்,
2: அதுதான் தெரிஞ்ச இங்கிலீஷும்.
1: வள்ளி ஒள்ளின்றே வந்து இங்கிலீஷா?
0: ஏபியையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா என்ன ஆகும்னு கேட்டாரு. சந்தோஷமாக பேசலாம். 3 மணி வரைக்கும் நடந்து கொள்ளுங்கள். இது பாத்தீங்கன்னா குதூகலம் நேரம் 2:37. இப்போ Facebook பக்கம் நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க.
2: ஓகே, Facebook பக்கம் ஆராளமான சொந்தங்கள் இருந்திருக்காங்க. கமல் பேரின்பமூர்த்தி இருந்திருக்கிறார். அன்பான வணக்கங்கள். மோதூர் பட்டித்திரல இருந்து நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. அபுல் ஹாசன், நாங்க தூத்துக்குடி பக்கம் போயிட்டு வரலாமா?
1: வாணா பை இருக்கிற நிலைமையில இப்ப தூத்துக்குடி போயிட்டேன்.
2: அங்க இருந்து பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறாரு. கேட்டா அந்த பக்கம் உங்களை எடுக்க மாட்டாரு, சரியா? அவரும் பாடல் விட்டு கேட்டிருக்கிறார்.
0: அவிசாவல்லை புவக்பிட்டியே பிரகதி பிரகதிபுர அப்படியா, பிரகதிபுரையிலிருந்து சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், திவாகர், தினூஷன், ரன்யா, இசை, நியா, சேஷி ஆகியோர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் தாரம். அதே போல ஸ்டீவன் டெய்லர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பா இருந்த மதியினர் வணக்கம். மீப்பிட்டி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் நடந்திருக்காங்க.
1: புது ரோட்ல இருந்து ராயல் குஷன்ல இருந்து முதலாளி வந்தீங்க, எங்க பாலசுப்ரமணியம் அவரும் முரளியும் பிரளியும் எல்லாம் உண்டாயிருக்காங்க. நல்ல பாடு தரோம்.
2: முரளி முரளி முரளி, நீங்க ரொம்ப பிரளி
1: அப்படின்னு சொல்லி தக்கீது இல்லையா?
2: சத்ய ஜோதி நடந்திருக்கிறாங்க, அவங்களும் ஹேட்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி. அதே போல தினேஷ் அஸ்வின் இணைந்திருக்கிறார். சிங்காரவத்த சாமி பலியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்.
0: அதே போல மோகனா வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, நான் கீர்த்தி, கொழும்புல இருந்து ப்ரோக்ராம் கேட்கிறேன். என்னையும் அம்மா மோகனா, அக்கா சரண்யா ஆகியோரையும் ப்ரோக்ராம்ல சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்திருப்பா சொல்லியிருக்கேன். கீர்த்தி, கொழும்புல இருந்து நீங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு யார் யார பிடிக்குமோ, யார் யாருக்க பாடல் கேட்கணுமோ அவங்க எல்லாருக்கும் பாடல் வருகிறது.
2: மூணு
0: பேர் இணைந்து கொள்ளுங்கள்.
1: மூர்த்தி நல்லா இருக்காங்க,
0: மூர்த்தி நல்லா இருக்காங்க, கீர்த்தி நல்லா இருக்காங்க, ரைட், எல்லாம் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. நீங்க 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள்.
1: மூர்த்தி தார்
0: யார், அவர் அவரை பத்தி நம்ம பேசுவோம். 2:38 இப்பொழுது நேரம்.
3: அந்த கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: தொலைக்கும் பாடலோடு நாங்களும் மதிய நேர குதூகலத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து 4 மணியிலும் 5 மணி வரைக்கும் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் பேஸ்புக் பக்கமாக இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: அபுல்
0: ஹாசன் என்றும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் எப்பி விஜய். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்கள்.

ஊரே எனக்கிட்ட மாட்டிக்கிட்டுச்சு. 5 மணி வரைக்கும் நன்றி விஜய் அண்ட் ருஃபினா அபுல்லா சன்னர்கள் தொடர்ந்து மாசம் எஃப்எம் கிடைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது மாலை 3 மணி. டாட்

0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல் உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கையானது அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். எனவே மறு அறிவித்தல் விடுக்கும் வரை குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவ மற்றும் கடற்படை சமூகங்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: தெற்கு லெபனானில் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளின் போது தமது சொந்த படையினரின் தாக்குதலை எதிரிகளின் தாக்குதல் என தவறாக கணித்து இஸ்ரேலிய ராணுவம் இடைமறிப்பு ஏவுகணை ஒன்றை ஏவியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், லெபனான் எல்லையில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கையின் போது ஏற்பட்ட இந்த தவறான கணிப்பு காரணமாகவே இடைமறிப்பு ஏவுகணை செலுத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த தவறான ஏவுகணை வீச்சினால் எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. இஸ்ரேலிய ராணுவம் இந்த சம்பவம் தொடர்ந்து மீளாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: நிமிர்ந்த நடை

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். www.vasanthafm.lk கூடாக இணைந்திருக்கலாம். அதே போல 102.6, 102.8 வசந்தத்தோடு சந்தோஷமா உற்சாகமாக சுறுசுறுப்பாக அந்த மாலை பொழுது நல்ல பாடல்கள் மறும் நிறைய விஷயங்கள் பேச போறோம், கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நேரம் 3:10 ஆகிக் கொண்டிருக்கிறது. இலங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் மழையுடனான காலநிலை தொடர்ந்தும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய மாவட்டங்களுக்கு, குறிப்பாக 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக உங்களுடைய இருப்பிடங்கள், அது மட்டுமல்ல நீங்க நீர்த்தேங்கக்கூடிய, அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்களில் இருந்தால் மிகவும் பாதுகாப்பாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல வெளியிடங்களுக்கு செல்வதாக இருந்தால், தூர பயணங்களுக்கு செல்வதாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிக் கொள்கின்றோம். ஏன்னா மழையுடனான காலநிலை தொடர்ந்தும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்று காலையிலிருந்து பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த திருகோணமலை பிரதேசத்தில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட, அதாவது மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தேசிய பாடசாலையில் திடீரென குளவிக்குட்டுக்கு இலக்காகி 30 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான மேலதிக தகவலை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். சரி, இதே போல அவர்களுக்கு எந்த ஒரு உயிராபத்தும் ஏற்படவில்லை. வைத்தியசாலையில் தொடர்ந்தும் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மழையுடனான காலநிலை ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வீதி விபத்துக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது இப்படி இருக்க தொற்றா நோய்களும் பரவிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சொல்லது போல இப்போது டெங்கு மரணங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. 63 டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 88,000 மேற்பட்டவர்கள் அந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, இதுவும் ஒரு பக்கம் இப்படி இருக்க பல கோரிக்கைகளை முன்வைத்து 10ஆம் 11ஆம் தேதிகள் உடல்நல குறைவு விடுமுறையை பதிவு செய்து அனைத்து கடமையிலிருந்தும் விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர் தேசிய சங்கம் தீர்மானித்திருக்கிறது. அவர்கள் சொன்ன அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் 10ஆம் தேதியும் எதிர்வருகின்ற 11ஆம் தேதியும் உடல்நல குறைவு விடுமுறையை பதிவு செய்யதாக சொல்லப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல அவர்களுடைய கோரிக்கைகளை சில முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கைகள் சரியான முறையில் நிறைவேற்ற தொடர்ச்சியாக அவர்கள் அந்த உடல்நல குறைவு விடுமுறை பதிவு செய்வதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதே போல 2025 உயர்தர பரீட்சைக்கான பெறுவர்களின் அடிப்படையில் பெறுவர்கள் வெளியாக இருந்தது. அதே போல அதன் அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படு மாணவர்கள் தற்போது பதிவுகள் ஆரம்பித்திருக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்களினுடைய பதிவு ஆரம்பமாக இருக்கிறது. எனவே பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் 14ஆம் தேதியுடன் இது நிறைவடைகின்றது. எனவே அதுக்குள்ள உங்களுடைய விண்ணப்பங்களை எந்த பல்கலைக்கழகத்துக்கு உங்களுடைய பெறுவர்களின் அடிப்படையில், சஸ்கோரின் அடிப்படையில், இந்த பிரிவில் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் தான் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரியும் தானே. ஸோ அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய விண்ணப்பங்களை உரிய நேர காலத்துக்கு முன் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு. கட்டாயம் எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு முதல் கிடைக்கக்கூடிய மாதிரி அனுப்பி வைங்க. அதுக்கு பிறகு கிடைக்கப்பட்டால் அவர்கள் அந்த விண்ணப்பங்களை நிராகரித்திருவார்கள். ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் அது. நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் படிச்சிருப்பீங்க. இந்த துறையில் நான் வந்துட்டு சட்டத்துறையில் வரணும் அல்லது வைத்தியத்துறையில் வரணும், இப்படி ஒரு கலைப்பிரிவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டிய ஆசைகள் கனவெல்லாம் அந்த விண்ணப்பத்துக்குள்ள தான் இருக்கிறது. எனவே உரிய நேரத்தில் அந்த விண்ணப்பங்களை சரியான முறையில் சரியாக 1-2-3 தடவை நீங்கள் சரியாக நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படிங்கலாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பிவிங்க. 14ஆம் தேதிக்கு முதல்ல கிடைக்கிற மாதிரி அனுப்பிவிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மேன்முறையீடு செய்யணும். ஒருவேளை நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம், அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்பெஷல் அதில் கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ மேன்முறையீடுக்கு இம்மாதம் 21ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே கவனமாக உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக பாடல்களோடும் இணைந்திருக்கலாம்.

காற்று வெளியீடை திரைப்படத்துக்காக யார் ரஹ்மானின் இசையில் சுப்ரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுக்கிட்டு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். சரி, நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும். அதாவது எல்லோரும் எதிர்பார்த்த எப்போதும் அந்த முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே இலங்கைக்கு வருவார், அவர் மீது விதிக்கப்பட்ட அந்த குற்றங்கள் எப்போது நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனா அவருடைய சட்டத்தரணி தெரிவிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வந்துட்டு நோய்வாய்ப்பட்டு இருப்பதனால அவரால் விமான பயணங்களை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவருடைய சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ வந்துட்டு அவர் எப்படியாவது இலங்கைக்கு கொண்டு வரணும், அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நீதிமன்ற உதவியை இப்போ நாடப்போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சர்வதேச உதவியை நாடினால் மட்டும்தான் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவை இலங்கைக்கு அழைத்து வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிச்சிருக்கிறாங்க. சரி, இதே போல வந்துட்டு இன்னொரு விஷயம், இன்று பாராளுமன்றம் கூடியது, காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது, நல்லதும் இருந்தது. மக்கள் பிரதிநிதி தவிர்ந்த ஏனையோரின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை பகிரங்கப்படுத்தாமல் அது இருக்கிற வகையில் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வருவதற்காக இப்போ அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இப்போ அதை வந்துட்டு விமல் ரத்னாக உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைய பாராளுமன்ற அமர்வில் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்துக்காக, இந்த ஊழல்கள் எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்ட மூலத்தில், அந்த ஊழல் தடுப்பு சட்ட மூலத்தில் திருத்தங்கள் கட்டாயம் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை உத்தியோகபூர்வமாக தீர்மானிச்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. இந்த ஊழல்களை தடுத்து அதுக்கான ஒரு சட்ட திருத்தம் நல்லதாக கடுமையாக இருந்தால் எந்த ஒரு ஊழலும் எதிர்காலத்தில் இடம்பெறாது. சரி, இதையும் சொல்லிக் கொள்கின்றோம். இப்போ வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு இந்த சமூக வலைதளங்கள் ஊடாக நபர்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கின்ற மோசடி கும்பல்கள் இப்போ அதிகரித்திருந்ததாக எல்லா பக்கத்திலேயும் நாங்கள் கேள்விப்படுறோம், பேசு பொருளாக இருக்கிறது இல்லையா? சமூக வலைதளம் பக்கம் போனால் அதுதான் ட்ரெண்டிங்கான செய்தியாக இருக்கிறது. இந்த பக்கத்திலையும் எப்படி அவங்க வந்துட்டு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காலகாலமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வேற வளர்ந்து இருக்கிறது, அது வந்துட்டு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னும் பல மோசடிகளில் ஈடுபட்டு வருகிறாங்க. பொதுவாக இந்த சமூக வலைதளம் ஊடாக நபர்களை அச்சுறுத்தி பணம் பறுக்கின்ற இந்த மோசடி கும்பல்கள் எப்படி அவங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ், ஒரு குறுஞ்செய்தி தான் எங்களை ஃபோனுக்கு வரும். அதுக்கப்புறம் அது வந்தாலே போதுமே ஹலோ அப்படின்ட்டு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மெசேஜ் வரும், இந்த பக்கத்தில் அந்த ஒரு மெசேஜ் வரும், இப்படியாவது ஒரு எங்களுடைய உரையாடல்கள் தொடரும். அந்த நேரத்தில் நாங்கள் அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே சில நேரங்களில் நாங்கள் அதன் ஊடாக எங்களுடைய உறவுகளை புதுப்பிப்போம். இப்படியான நேரங்களில் வந்துட்டு எங்களுடைய புகைப்படங்கள் அனுப்புறது, இப்படி சில விஷயங்களுக்காக வாட்ஸ்அப் ஊடாக பேசுவது, வீடியோ கால்கள் பேசுவது, இப்படியான விஷயங்கள் ஊடாகத்தான் இந்த சமூக வலைதளங்கள் ஊடாக நபர்களை அச்சுறுத்தி, குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான், அச்சுறுத்தி அவங்களுடைய புகைப்படத்தை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அச்சுறுத்தி அவங்களிடமிருந்து பணம் பறுக்கின்ற மோசடி இப்போ தற்போது அதிகரித்திருந்ததாக சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒரு 5,000, 10,000 தாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு தொகையில போய் நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு தற்கொலையில தான் முடியும். இப்படியான விஷயங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்தா நீங்க ரொம்ப உஷாரா இருங்க, பாதுகாப்பா இருங்க. அது யாரு எவருன்னு தெரியாம அது தொடர்ந்து உங்களுடைய மெசேஜ் அந்த பக்கம் போகக்கூடாது. ஓகே, இப்ப சமூக வலைதளங்கள்ல யாருன்னு தெரியாத நபர்கள் கூட ஹாய் சொல்லலாம், தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம். அதனால நீங்க பாதுகாப்பா இருங்க. இந்த ஹாய் மெசேஜை இனி கண்டாலே பயந்து ஓடிடுங்க. ஓகே, பாட்டு கேட்கலாம்.

0: சந்திப்போம் சந்திப்போம் திரைப்படத்துக்காக வித்யாசாகரனுடைய இசையில் சுப்ரான ஒரு பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நேரம் 3:30.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
3: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

கலியொருவன் திரைப்படத்துக்காக ஹைபப் தமிழாவினுடைய இசையில் சுவராரர் பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். கெடுகடு 20 வசனத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சி 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜியா நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் சொல்லியிருந்த போட்டு தாக்க நிகழ்ச்சியில் ஜேக் ஹசீனா, பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் ஜேக் ஹசீனா தப்பி ஓடி இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருந்தார். அவருக்கு எதிராக நிறைய தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தது, குறிப்பாக மரண தண்டனை கூட நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதுக்கு அவர் சொல்லியிருந்த ஒரு பதில், இது வந்து சட்டமுரணானது அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்றைய தினம் அவங்க வந்துட்டு காணொலி மூலமாக மக்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுவதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேசியிருந்தாங்க, நிறைய பேர் அதில் இணைந்திருந்தாங்க. குறிப்பாக பங்களாதேஷினுடைய கிரிக்கெட் வீரர் ஜஹீப் அல் ஹசனினுடைய, அவரும் அதில் இணைந்து இருந்ததற்காக அவருடைய உத்தியோகபூர்வமான இல்லம் மீது வந்துட்டு அந்த வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருந்தது. அது நேற்றைய தினம் பங்களாதேசத்தை பொறுத்தவரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். நேற்று அவர் வந்துட்டு பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஜேக் ஹசீனாவினுடைய காணொலியில் இணைந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. ஸோ அது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. சரி, பார்க்கலாம். பொறுத்திருந்து அவர் மீண்டும் நாட்டுக்கு வருவாரா, அந்த நாட்டுக்கு வந்து ஆட்சி செய்வாரா, அவாமி லீக் கட்சியினுடைய தலைவர் ஆட்சி செய்வாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதை விட இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரானில், ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, அதே போல் ஈரான், இஸ்ரேல் போன்ற மூன்றும் மாறி மாறி தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டாமல் தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஹார்மோஸ் நீர்நிலையில் பயணிக்கின்ற கப்பல் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இதொரு பக்கம் இருக்க, 2026 அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஈரானில் 56 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாக ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமை ஆணையகம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறது. 56 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா. அது வந்துட்டு இந்த, அது மட்டுமல்லாமல் இன்னும 100 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒரு அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற 56 பேருக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க, இன்னும் 100 பேர் அந்த பட்டியலில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஈரானில் அதிக அந்த அரசுக்கு எதிராக நடைபெற்ற இந்த போராட்டத்தை தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதுக்காக, அதே போல தாக்குதல் நடத்தியதுக்காக, இதனால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நிறைய பேரை கைது செஞ்சிருந்தாங்க. கைது செய்யப்பட்ட எல்லாருக்கும் ஈரான் மரண தண்டனை நிறைவேற்றி இருந்தது. ஈரானுடைய சட்டம் கொடூரமான சட்டமாக இருக்கிறது, எல்லாருக்குமே தெரியும். எனவே அங்கு தப்பு செஞ்சா இப்படியான தண்டனைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும். சரி, இதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐரோப்பா நாடுகளை வெப்பாலை அதிகரித்து இருக்கிறது. ஜப்பான்ல ஒரு பக்கம் வெப்பாலை, அதே போல தென்கொரியா பக்கம் நாங்க போய் பார்த்தோம் சொன்னா, தென்கொரியாவிலும் இப்ப கடுமையான ஒரு வெப்பாலை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஜியோலில் என்று வந்துட்டு வெப்பம் உச்சத்தை தொடும் அளவுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தலைநகர்ல வெப்பநிலை வந்துட்டு 39.5 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சீரற்ற வானிலை காரணமா இதுவரை 20 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக நீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு

இல்லாத நிலையில் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM திரை உலகின்

பெண் காதலியானால் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். அடுத்த மடித்தால தொடுபடி இருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நான் ஜி ஆர் நேரம் இப்பொழுது 4 மணி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் ஆகஸ்ட் மாதத்திற்கான விலையில் திருத்தம் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானித்துள்ளது. சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை அதிகரிப்பு மற்றும் நாணய மாற்று விகிதங்களில் காணப்படும் சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய 2026 ஆகஸ்ட் மாதத்திற்காக தற்போது காணப்படும் விலைகளே தொடர்ந்தும் பேணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் விலை 4,465 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 1,792 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 835 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமூக ஊடகப் பதிவை தவறுதலாக நீக்கியமைக்காக மெட்டா நிறுவனத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான முதன்மை அதிகாரி ஜாயல் கப்லான் இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட வீடியோ பதிவு ஒன்று மெட்டாவுக்கு சொந்தமான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களிலிருந்து சிறிது நேரம் நீக்கப்பட்டு பின்னர் மீண்டும் சேர்க்கப்பட்டது. இச்சம்பவம் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே ஏற்பட்டது என்றும் தவறுதலாக இப்பதிவு நீக்கப்பட்டதாகவும் மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

சூப்பரான ஒரு பாடல் ஸ்டார் திரைப்படத்துக்காக ராமானு இசைகள் கேட்டுட்டு வந்திருக்கின்றோம். நல்ல பாடல் எல்லாவது மனத்தாலத்தோடு இணைந்திருக்கின்றோம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 4:11 நிமிடமாக கொண்டிருக்கிறது. இந்த மனத்தாலத்தில் நிறைய விஷயங்கள் உங்களோடு பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். குறிப்பாக எங்களுடைய வீடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காவல் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் சிசிடிவி கேமரா பொருத்துவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் செல்ல பிராணின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய செல்லமாக நாங்கள் வளர்க்கக்கூடிய நாய்களை பயன்படுத்துவோம் இல்லையா. அவங்க திருடர்கள் வந்தாலும் சரி, இல்லை அந்த வீட்டுக்கு முன்ன பின்ன தெரியாத யாராவது வந்தாலும் சரி, அதை அவங்க காட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஏஐயினுடைய வருகை, அதே போல் அந்த தொழில்நுட்ப அபாரத ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழில்நுட்பத்தினுடைய அதீத வளர்ச்சியால் வந்துட்டு புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. ரோபோ ஹோட்டலில் இயங்கக்கூடிய ரோபோ, அதே போல் மனித வடிவங்களில் இருக்கக்கூடிய ரோபோக்கெல்லாம் மிக்கச்சக்கமாக வந்துடுச்சு. அதே போல தான் குடியிருப்புகளில் இப்போ வந்துட்டு காவல் தெய்வங்களாக இப்போ வந்து ரோபோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இது வந்துட்டு குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்பை வலப்படுத்தவும் குற்ற செயல்கள் வந்து தடுப்பதுக்காகவும் இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரோபோட் செக்யூரிட்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட்கள் இப்போ வந்துட்டு சந்திக்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மனிதர்களால் மனித காவல்களில் எவ்வளோ தூரம் நாங்கள் பயன்படுத்துவோம் இல்லையா, குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க தூங்கிடுவாங்க. ஆனால் இப்படியான ரோபோட்கள் ரோபோட் நாய்களை பயன்படுத்தும் போது அந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்துவது ரொம்பவே விலை குறைவானதும், அது மட்டுமல்ல இதனுடைய பராமரிப்பு பாதுகாப்பு முறைகளுடன் ஒப்பிடுகையில் குறைந்த செலவில் அதிக செயல்திறனை இயக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் இப்போ பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி அப்படின்னு சொன்னால், திருட்டு, வாகன திருட்டு உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் இந்த ரோபோட் டாக்ஸை வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னால் போதும், அவங்க அதை அவங்களோட மெமரியில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் காட்டி கொடுத்துருவாங்க ஈஸியாக. இதை வந்துட்டு ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு நினச்சாலே நம்ம இதெல்லாம் தானாக இயங்கக்கூடிய ஒரு ரோபோட் டாக் அப்படின்னு யோசிப்போம். அப்படி இல்லை, நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, எங்களுடைய இது எங்களுடைய எங்கள் மூலமாக அந்த ரோபோட்டை நாங்கள் இயக்கக்கூடிய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். தன்னிச்சையாக இயங்கும் போது அது வந்து பெரிய ஒரு பிரச்சனைக்காகலாம், வேறு யாராவது அதனுடைய சிஸ்டத்தை மாற்றலாம். ஆனால் இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ரோபோட் டாக்ஸ் தான். ஆனாலும் மனிதர்களால் இயக்கக்கூடிய வகையில் அதனுடைய செயற்திறன் வடிவமைத்திருக்கிறது. நல்லா இருக்குது பார்க்கும்போது, அதனுடைய புகைப்படத்திலாம் பார்க்கும்போது அஜாசெல்லா டாக் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கும்போது. எல்லாருடைய வீடுகளையும் விலை குறைவாக இருந்தால் எல்லாருமே வாங்கி வளர்க்கலாம். சரி, ஓகே. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கன்றிலையும் விதவிதமான நோய்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலையும் வித்தியாசமான ஒரு வைரஸ் தொற்று பரவி இருந்தது. ஹாங்காங்கில் அப்போலோ, இப்போ வந்து சுவிட்சர்லாந்தில் வந்துட்டு வித்தியாசமான ஒரு நோய் லிஜியோனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் பரவி இருக்கிறதாம். 28 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாங்க. அவங்கள வந்துட்டு ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறதாக இப்போ உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நோய் வந்துட்டு அதிகமாக ஒரு வைரஸ் கிருமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸால் தான் பரவக்கூடியதாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள், குளிரூட்டும் அமைப்புகளில் பயன்படுத்தும் இந்த கூலி கோபுரங்கள் இவங்களெல்லாம் சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறதா. எனவே இவங்களை வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குளிரூட்டும் அமைப்புகள் உடனடியாக செயலிழக்க செய்யப்பட்டிருக்கு. இந்த குளிரூட்டம் குளுமையான இடங்களூடாகத்தனம் இந்த வைரஸ் தொற்று அதிகமாக பரவுகிறதாம். எனவே இந்த குளுமையான இடங்கள், குளிரூட்டப்பட்ட இடங்கள் எல்லாம் இப்போது வந்துட்டு பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு அமைப்புகள் பயன்படுத்துவதை குறைத்து கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தின் பகுதியில். சரி, ஓகே. அந்த வைரஸ் என்ன வைரஸ் அப்படின்னு சொன்னால் நிமோஃபீலா அப்படிங்கிற ஒரு வைரஸ் பாக்டீரியாலத்தால் அந்த நோய் பரவுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் போட்டுதாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருங்க.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: இந்த நாளுக்கான இந்த மனிதத்தின் பொழுதாக்கு நிகழ்ச்சியில் குட்டி ஸ்டோரி என்ன அப்படி சொல்லி சொன்னா, ஒரு தையக்காரர் ஒருவர், சரியா, அவருடைய மகனும் அந்த கடையில் இருக்கிறாங்க. இரண்டு பேரும் இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, தனது கடையில் இருக்கிற துணிகள் எல்லாம் அவர் தைத்து கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்து மகன் அவரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்த அவர மகன் அந்த தையக்காரர் ஒரு புது துணியை எடுத்தார். எடுத்து அவருடைய நிறுந்த அந்த அழகான விலை உயர்ந்த பளபளப்பான ஒரு கத்திரிக்கோலை வைத்து அந்த துணியை அவர் துண்டு துண்டாக வெட்டினார். பின்னர் கத்திரிக்கோலை அவருடைய கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைக்க ஆரம்பித்தார். துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசி, அந்த சின்ன ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மகன் அவங்களுடைய அப்பாவிடம் கேட்கிறார், கத்திரிக்கோல் விலை உயர்ந்தது, அழகானது, அது பார்க்கும்போதே அழகா இருக்கு, அதை அலட்சியமாக நீங்க உங்களுடைய காலடியில் போடுகிறீர்களே, ஊசி விலை குறைவு சிறியது, அதை நீங்கள் பத்திரப்படுத்தி உங்களுடைய தொப்பியில் உயரத்தில் வைக்கின்றீர்களே, அது ஏன் என்று கேட்டார். சரி, அதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான், நீ சொல்வது உண்மைதான் என்றார் அந்த தையக்கார். கத்திரிக்கோல் அழகானது தான், மதிப்புள்ளது தான், விலை உயர்ந்தது தான், ஆனால் அதன் செயல் வெட்டுவது, அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாக இருந்தாலும் மலிவானதாக இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது, வெட்டிய இரண்டை சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது, அவருடைய உருவத்தை அல்ல அப்படின்னு சொன்னார். சிறியதாக இருந்தாலும் அது நல்லது செய்தால் அதை நாங்கள் மதிக்க வேண்டும், உயரத்தில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்
1: கொடுக்கிறேன்.
2: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேச

0: எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு. நேரம் இப்பொழுது 4:34.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
2: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்வ்ஸ் பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.
3: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
4: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
6: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதன்

அதாவது எங்களுடைய மூதாதையர்களுடைய காலத்தில் இப்பயும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம், தூர பகுதிக்கு போயிட்டு அந்த விறகை உடைத்து வீட்டு எடுத்துக்கு வந்து அது ரொம்ப பத்திரப்படுத்தி அந்த வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மழையில் அதை பாதுகாத்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அதை அழகாக முறையில் அடுக்கி அதை தேவைக்கேற்ப பயன்படுத்தி எங்களுக்கு காலையிலேயும் மாலையிலேயும் இரவு வேளைகளையும் இப்படின்ட்டு பல வேளைகளில் உணவு சமைச்சு தந்தாங்க பெரியவர்கள் இல்லையா. சரி, அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோடு இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, எந்த ஒரு நோயும் வரல. அப்போ எல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு இருந்துச்சு. விறகு அடுப்பில் பயன்படுத்தியிருந்தாலும் நச்சு வாயுவில் ஆரோக்கியமாக இருந்தாங்க, ஆரோக்கியமாக சாப்பிட்டாங்க, நீண்ட ஆயுளோடு இருந்தாங்க, எந்த ஒரு நோயும் இல்லை. நாங்கள் கேள்வி தேடி பார்த்து அல்லது எங்களுடைய தாய் தந்தை அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் யாருக்குமே இந்த நோயும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறவங்கள தான் சின்ன சின்ன வயசில் சக்கர் நோய் அந்தந்த நோய் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வயிற்றில் இருக்கும்போதே பிள்ளைக்கு அந்த நோய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தினுடைய தீங்கு எங்களுடைய உடம்பை தின்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய உடம்பை அது வந்து எரித்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னத்துக்காக நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், வளிமண்டல காற்று மாசுபாடு காரணமாக இலங்கையில் வருடாந்தோறும் வந்துட்டு 7000 மரணங்கள் சம்பவிப்பதாக சுகாதார பிரிவினர் இப்போ வந்துட்டு ஒரு அச்சியான ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. காற்றில் பல்வேறு தீங்குகளை விளைவிக்கக்கூடிய இந்த நுண்துகள்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, காற்று மாசுபாடு காரணமாக உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது ஆண்டுக்கு 7 மில்லியன் முதல் 8 மில்லியன் மக்கள் வரை உயிரிழக்கிறாங்களாம். இலங்கை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 7000 பேர் தான், ஆனாலும் அது ஒரு பெரிய ஒரு உயிரிழப்பு. ஒருத்தர் ரெண்டு பேருன்னு சொன்னாலும் 7000 பேர் அதுவே ஒரு பெரிய ஒரு உயிரிழப்பாக இருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வளிமண்டலவியல் மாசடைகிறது. இது இதில் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த விறகுகளை எரிப்பதன் மூலம் பெருமளவிலான நச்சு வாயுக்கள் சுற்றாடலில் வெளியிடப்பட்டு வளிமண்டலத்தில் ஊடாக அப்படியோ கலந்து அது வந்துட்டு காற்றூடாக கலந்து எங்களுக்கு அது நச்சு வாய்க்குள்ளே தருகிறதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த வாகனத்தில் வருகின்ற புகைகள், தொழிற்சாலைகள் இருக்கின்ற அந்த தொழிற்சாலைகளில் வெளியிடப்படுகின்ற புகைகள், காலாவதியான பொருட்களை எரிக்கின்ற போது ஏற்படக்கூடிய புகைகள், இப்படி எக்கச்சக்கமாக சொல்லலாம், பொலித்தீன்களை இருக்கின்ற போது இப்படியெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம்தான் காற்று மாசுபாடுகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தொழில்நுட்பங்கள் இருக்கு இல்லையா, காலாவதியான அல்லது பழுதடைந்த தொழில்நுட்பங்களை ஒரு திசையில் போட்டு அதையும் எரிப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு காற்று மாசுபாடுக்கு ஒரு நச்சுத்தன்மை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படியான ஒரு அதிர்ச்சி தகவல், 7000 பேர் இருக்கிறார்கள் அவரிடத்துக்கு. அது மட்டுமல்ல, நம்மளும் சுத்த காற்றோட சுத்தமான காற்று கிடைக்கிற இடங்கள் இருக்கணும். இப்பெல்லாம் இந்த விறகடுப்பில் சமைக்கும் போது இந்த செய்தியை கேட்கும்போது ரொம்ப பயமாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் அந்த காலத்திலலாம் சமைச்சாங்க, அந்த இந்த காலத்தில் நாங்கள் அந்த நச்சுக்குள்ளேயே கலந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக கவனமாக இருக்க, அதிகமான புகைக்குள்ளே போவதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்றும் தொடர்ந்து முடிந்திருக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் நினைவுபடுத்த போகிறோம், அடுத்து பார்க்கலாம்.

0: நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலிக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88 திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, வீதி விபத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, மழைக்காலம் வேற. சோ கவனமாக உங்களுடைய பயணங்கள் இருக்கணும். இந்த வீதி விபத்துக்கள் விதிமுறைகளை தெரியாத போது அந்த விபத்துக்கள் இன்னும் எங்களுக்கு அதிகரிக்கும். எனவே இந்த வீதி விதிமுறைகளை வீதி விபத்துகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்காவினோடு இணைந்து டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வீதி விதிமுறைகள் எதிர்காலத்தில் அந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அனுசனையுடன் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகே, பாதுகாப்பாக உங்களுடைய பயணங்கள் அமைய வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் இப்பொழுது ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க. இடைநாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் GR. தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்கள் ஸ்டேடியன் மக்களே.

0: தொண்ணூற்றெட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: திருகோணமலை மோரவெவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகாதேவுல்வெவ தேசிய பாடசாலையில் 30 மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்கானதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இன்று காலை பாடசாலை நேரத்தில் எதிர்பாராத விதமாக குறித்த மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 30 பேரும் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 3 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: சீனா தனது சொந்த விண்வெளி நிலையத்தின் ஆய்வகத்தில் நில் விளைவித்து சாதனை படைத்துள்ளது. இதன் மூலமாக நிலா, செவ்வாய் மற்றும் விண்வெளி ஆய்வுகளின் போது உணவுக்காக பூமியை மாத்திரம் நம்பியிருக்காமல் அங்கேயே உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது. கடந்த மே மாதம் 24 செயின்ட் ஜூ 23 திட்டம் வாயிலாக தியாங்காங் விண்வெளி நிலையத்திற்கு சீன விஞ்ஞானிகள் விதை நெல்லை கொண்டு சென்றுள்ளனர். சுமார் 2 மாதங்கள் விண்வெளியில் தங்கியிருந்து நெல் விளைச்சலை மேற்கொண்டுள்ளனர். அதனை அடுத்த கட்ட ஆய்வுக்குட்படுத்த உள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம், மீண்டும் ஒரு சந்தோஷமான மாலை பொழுதுல உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட சும்மா அட்டகாசமான பாடல்களை தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கு. நீங்களும் கூட தொடர்ந்து மழை பெண் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். மழைக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 கதை போல 0-1-2-7-5-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்கும் பாடல் விரும்பி கேட்கலாம்.

0: வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். இப்ப இங்க கூட பேச, ஹலோ வணக்கம்.
2: இனி அன்பான மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அன்பான மாலை வணக்கம் ஜெய்காந்த், எப்படி இருக்கீங்க?
2: இங்க சரியான மலையோட இருக்கோம், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு.
1: அப்படியா, ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களோட பேசுறேன். ஓகே, டீ எல்லாம் குடிச்சிங்களா?
2: இப்பதான் குடிச்சேன். நீங்க குடிச்சிங்களா?
1: ஆமா ஜெய்காந்த், நான் 5 மணிக்குலாம் டான்னு குடிச்சிட்டு ரெடியாவே வந்துட்டேன்
2: ப்ரோக்ராமுக்கு.
1: ஆமா ஆமா. ஓகே ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: ஓ, ஆரம்ப பாடல இருந்து இப்ப ஒண்ணு நல்லா தான் இருக்கு. பாடல நான் குடிச்சிருக்கேன்.
1: ஓகே, அடுத்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: அன்பான அனைத்து வசந்த சொந்தங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக கேட்போம். வாய்ப்பு தந்தது, நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவரும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போயிருந்தாரு. நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா கேட்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

FM. Brett of Tammy of Tammy of Tammy. தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
0: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
4: சிங்கம் கதையா?
0: பாட்டு படிக்க முடியாதா?
4: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
5: குயிட் எக்ஸைட்டிங்.
2: செல்வம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர

0: எனக்கு ராஜாவானா வாழுவன் சொல்லி ஜகமே தந்திரம் திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: சரோஜினி.
0: சரோஜினி எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: ஒரே குஷியா இருக்கீங்க? என்ன விஷயம்? அடடா பாத்தீங்களா, லைன் கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுறீங்க. அன்பான உறவுகள் இருக்கீங்க என்ன இப்படி எல்லாம்?
1: சொந்தங்களுக்காகவும்
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்.
1: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்பூச்சி டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
4: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் அகத்தியன்.

0: வாழ்க்கைக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மணித்தாளத்தின் ஸ்டார் துடி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
2: இனிதான்
1: சமைக்க போறீங்களா? ஆமா
2: இல்ல கடையால.
1: அப்படியா, அடடா, அப்ப ரொம்ப ஸ்பெஷல் போல. என்ன
2: நன்றி, வணக்கம்.

0: தமிழ் திரைப்படத்துல ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: நான் சப்புமார் தந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கேன். அருமையான பாடல்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி. அப்புறம் ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊர் பக்கம் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கின்றது.
0: ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: அடுத்து நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை வீரன், அன்பு நண்பன் தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், வத்தலை ஐயக்கன், ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுச்சல் சின்னத்தம்பி, வழிமுறை செல்வராம், அமம்பிக்கை ராசையா, மும்தாஜ் பேகம், அருள்மொழி இவர்களுக்காக கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி.

0: நேரத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: ஜெயசுதா.
0: ஜெயசுதா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பேசுறேன் பாமா கடையில இருந்து.
0: ஓகே ஜெயசுதா, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுருக்கீங்களா? பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: கரெக்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: ஓகே,
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நல்லா இருக்கோம்.
0: ஓகே ஓகே, அப்புறம் சொல்லுங்க.
1: சாந்தி, சுதர்சனி, ரோமியட், சியான், மல்கான், சிறிதரன், பிரதாப், மாரணிம்மி, மற்றும் துபாயில் இருக்கும் நிரோசா, கனடால இருக்கும் நிர்மலன், பிரான்ஸ்ல இருக்கும் சுபானன், கட்டார்ல இருக்கும் தவ செல்வன், அவர் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறோம்.
0: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரியா?
1: தேங்க்யூ.
0: ஓகே, நன்றி.
1: ஓகே, நன்றி.

0: நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
1: மோபிலாசர், ஒரு விஷயம் கேக்குறான்னு தான் வந்தேன்.
2: கேளு.
1: ஆனா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் வருது,
2: அது வரத்தறிட வேணும்.
1: அது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நானா,
2: அது வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை என்றுதான் இப்ப நாடும் இருக்குது, மக்கள் மனதிலேயும்
1: இருக்கு. இருக்கு.
2: அதாவது ஒரு பக்கத்துக்கு வியாபாரம், ஒரு பக்கத்துக்கு ஆதங்கம். இது எதுதான் உண்மையா நிலைக்குது? எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த கேள்வி உன் மனசுல எழுந்தபடியாதான் இதை கேக்குற.
1: ஐட்டான
2: இதுக்கான முடிவை தாரன்னு சொல்லி சொன்னா, வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டர் இருக்குதானே, காலம 10 மணிக்கு வாவன் நான் சொல்றேன்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
5: அந்தி சாயும் இரவின் அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?

0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
1: Quite exciting.

0: அடுத்த சுமார் 102 சமயத்தில் வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே உமாச்சந்திரன், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நன்றி நன்றி.
1: கிருஷ்ணபத்தன் சமகநாதன் சாசிவேகம் பெரிய ராஜச்சிம்மா தன்லட்சுமிமா சுரேஷ்கண்ண மகேஷ் சிங்கையா மகாதேவன் நிகழ்ச்சி காரியமா கேட்கும்க்கா.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் FM. வசந்தம் FM. திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே. ஸ்டார் ஆஃப் த டே.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் அகத்தியன்.

0: ஜொலிக்கல் போட நாக்கு ஜொலிக்கிறது ஜொலிக்கிறது. திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மணித்தியாளத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
1: வணக்கம், யார் இது?
2: நான் அகஸ்தனையில இருந்து ஐயாத்துறை சண்முகநாதன் அக்கா.
1: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க
2: அக்கா? வேலை முடிச்சுட்டு வந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கா. பாடல்கள்லாம் இனிமையான பாடல்கள் அக்கா. பாடல்களுக்கு உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்கள் அக்கா.
1: நன்றி நன்றி.
2: சூப்பரான பாடல்கள் போடுறீங்க.
1: நன்றி நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: டீ எல்லாம் குடிச்சிட்டேன் அக்கா.
1: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் முருகலையில் இருக்கும் ராசம்மா பெல்லையா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம் மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தரலிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் நாகஸ்தனிலக்கா சத்தீஸ்தோக்ல பசங்க சத்தமா கேட்டுக்கிட்டுருக்காங்கக்கா அவங்க எல்லோருக்கும். மற்றும் விஐயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுக்கை சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சன் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகாஷ், கொச்சிக்கடை ஈடன் ஐயா மற்றும் முருகலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், வசந்தம் கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. நன்றி வணக்கம் அக்கா.
1: ஓகே ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா.
1: அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு புலி திரைப்படத்துக்காக.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் 7:00.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: புதிய விஞ்ஞான ஆய்வுகளை பொதுமக்களின் வாழ்வியலை இலகுப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு, அமைச்சர் நளிந்த தெரிவிப்பு. நாட்டின் சில பகுதிகளுக்கு 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம். ஹோர்மு ஜலசந்தி தொடர்பில் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்து. சொனால் தினூஷ தலைமையில் களமிறங்கும் இலங்கை 11 அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்இன் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். புதிய விஞ்ஞான ஆய்வுகளினூடாக பொதுமக்களின் வாழ்வியலை இலகுப்படுத்தக்கூடிய மற்றும் உயர்த்துவதற்கு, தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நேரடி பங்களிப்பு பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். 2026 ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. பல்வேறு அமைச்சுகளின் கீழ் காணப்படும் ஆய்வுத்துறைகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்கும்போது விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் விசேட பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆய்வுகள் மற்றும் அபிவிருத்தி உலகில் மிகப்பெரும் வருமானத்தை ஈட்டித்தரும் நாட்டை உருவாக்குவதற்கு இது வாய்ப்பாக அமையும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பல்வேறு அமைச்சுகளின் கீழ் முன்னெடுக்கப்படும் ஆய்வுகளை ஒருங்கிணைப்பதன் தேவை குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கருத்துக்களை முன்வைத்தார். அரசாங்கங்களுக்கு உரிய கொள்கைகள் மற்றும் நிறுவனங்களை கட்டியெழுப்ப முடிந்தாலும் குறித்த கொள்கைகளின் அடிப்படையில் நாடு முன்னோக்கி செல்வது தொழில்துறையினர், தொழில் முனைவோர், புத்தாக்குநர்கள் மற்றும் சாதாரண பொதுமக்களினால் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் எவ்வித பேதங்களுமின்றி சேவை செய்யக்கூடிய இயலுமையின் அடிப்படையில் அதன் தரம் தங்கியுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியலாளர்களின் விருது வழங்கும் விழா பிரதமர் தலைமையில் பத்திரமுள்ள வாட்டர்சேஜில் இடம்பெற்றது. பொறியியல் துறையில் உயர்மட்டத்தில் உள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் பழைய மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டுள்ளனர். பழைய மாணவர்களுக்கு பொறியியலாளர் சிறப்பு விருது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் கரங்களினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரதி அமைச்சர், வைத்தியர் பிரசன்ன குணசேன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அதற்காக எல்லை நிர்ணயம் மற்றும் தேர்தல் முறை மறுசீரமைக்கப்பட்டதும் தேர்தல் நடத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சொத்து விபர அறிக்கை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் ரிஷிக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்துக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் இந்திய வெளிவிவகார செயலாளர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் ரிஷிக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்துக்கும் இடையிலான சந்திப்பு வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்றிருந்தது. வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இதன்போது இணைந்து கொண்டனர். தற்போது முன்னெடுக்கப்படும் இருதரப்பு ஒத்துழைப்புகளின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பில் பயனுள்ள பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்திய வெளிவிவகார செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் எதிர்க்கட்சி அலுவலகத்தில் சந்தித்துள்ளார். தமிழ் கட்சிகளின் தலைவர்களுடனும் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் ரிஷி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார். தோட்டப்புற மக்களுக்கு 10,000 வீடுகளை வழங்கும் வேலைத்திட்டம், வடக்கு புகையிரத வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியினால் இன்று முதல் நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்நிலையில் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களுக்கு தொடர்ந்தும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த பிரதேசங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நாட்டின் தென்மேற்கு பிரதேசங்களில் தற்போது காணப்படும் காற்று ஓரளவு அதிகரித்து காணப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். அதன் காரணமாக கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கான எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. அடைமழை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின், வட்டவெல்ல ரொசெல்ல பிரதான வீதியின் ஒரு பகுதி தாழிறங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் ஒருவழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஹட்டனிலிருந்து கிதுல்கல வரை வாகனங்களை செலுத்தும்போது அவதானத்துடன் செயற்படுமாறு நோவூர் பெருந்தெருக்கள் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக சுற்றுலா படகுகளின் சேவை தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் மக்களின் அன்றாட செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே நடைபெறவுள்ள பரீட்சைகளின்போது அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய சகல இடங்களிலும் உரிய அதிகாரிகளுக்கு தேவையான உபகரணங்களை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சிவனொளி பாதமலை வீதியில் பாரிய மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நாட்களில் சிவனொளி பாதமலையில் பயணிக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் ரத்தினபுரி பகுதியின் மலையுச்சிக்கு பயணிக்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாவலப்பிட்டியிலிருந்து இங்குரோய புதிய கிராமம் வரையான வீதியூடான காங்கிரீட் பாலத்திற்கு வெள்ள நீரினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் 350 குடும்பங்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். பரீட்சைகளுக்கு செல்ல உள்ள மாணவர்களும் அப்பகுதியில் உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகாத்யூல்வெவ தேசிய பாடசாலையில் 30 மாணவர்கள் குளவி கொட்டுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை பாடசாலை நேரத்தில் எதிர்பாராத விதமாக குறித்த மாணவர்கள் குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 30 பேரும் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 3 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பில் ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியூடாக கப்பல் போக்குவரத்து முன்னெடுப்பது குறித்து ஓமானுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் ஒன்றிணைந்த அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் ஓமானுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்படும் ஒப்பந்தத்தினூடாக ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பாக பயணிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த முடியாதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களை இடைமறிப்பதனூடாக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் ஓமான் தொடர்பில் எவ்வித கருத்துக்களையும் இதுவரை வெளியிடவில்லை. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டதிலிருந்து ஹோமுஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. உலகம் முழுவதும் எரிபொருள் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் ஐந்தில் ஒரு பகுதி ஓமுஸ் நீரிணை ஊடாக இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனையை பொருட்படுத்தாது எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் தான் தனது சொந்த நாட்டிற்கு திரும்ப உள்ளதாக பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 15 வருடங்கள் அதிகாரத்தில் இருந்த ஷேக் ஹசீனா கடந்த 2024 ஆண்டு அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களினூடாக அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருந்தார். டெல்லியிலிருந்து முதன்முறையாக சர்வதேச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள ஷேக் ஹசீனா தான் சிறை வைக்கப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் தனது தாய் நாட்டிற்கு மீள திரும்ப உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இந்திய அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 பயிற்சி போட்டிக்கான இலங்கை 11 அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அணியின் தலைவராக இலங்கை தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய சொனால தினோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடன் நிஷான் மதுஷ்க, பவன் ரத்நாயக், லஹிரு குமார், விஸ்வ பெர்னாண்டோ, இசத விஜய் சுந்தர மற்றும் ரமேஷ் மேண்டிஸ் ஆகியோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தேசிய அணி வீரர்களுடன் ரவீந்தர் அசந்த், பசிந்து சூரிய பண்டார, அஹான் விக்ரமசிங்க, அஞ்சல பண்டார, நிபுன் தனஞ்சய, அசங்க மனோஜ், கேசர நுவாந்த் மற்றும் திலும் சுதீர ஆகிய இளம் வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர். இந்திய மற்றும் இலங்கை 11 அணிகளுக்கிடையிலான 3 கொண்ட பயிற்சி போட்டி நாளை தினம் கொழும்பு NCC மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: புதிய விஞ்ஞான ஆய்வுகளை பொதுமக்களின் வாழ்வியலை இலக்குப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. மாகாண சபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு, அமைச்சர் நளிந்த தெரிவிப்பு. நாட்டின் சில பகுதிகளுக்கு 100 mm தாண்டிய மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம். ஹோமுஸ் ஜலசந்தி தொடர்பில் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்து. சொனால் தினோஷ தலைமையில் களமிறங்கும் இலங்கை 11 அணி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 அவதானத்துடன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: வில்லனான
3: மோபிலாசன்
2: ஒரு விஷயம் கேக்குறான்னு தான் வந்தேன்.
3: கேளு.
2: ஆனா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் வருது,
3: அது வரத்தறிட வேணும்.
2: அது வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா?
3: அது வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை என்றுதான் இப்ப நாடும் இருக்குது, மக்கள் மனதிலையும்
2: இருக்கு. இருக்கு.
3: அதாவது ஒரு பக்கத்துக்கு வியாபாரம், ஒரு பக்கத்துக்கு ஆதங்கம். இது எதுதான் உண்மையா நினைக்குது? எங்க இருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த கேள்வி ஒன்று உன் மனசுல எழுந்த முடியாத இதை கேட்கிறேன்.
2: ஆயிட்டான்.
3: இதுக்கான முடிவை தாரன்னு சொல்லி சொன்னா வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டர் இருக்குதானே, காலமா 10 மணிக்கு வாவன் நான் சொல்றேன்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
0: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
1: வணக்கம். நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3070வது அதகோட்டிபதி லுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 4, 43, 72, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 4, 43, 72, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 91,78,040 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,30,00,000 ரூபாய் வழங்கப்பட வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,65,78,520 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 36 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 3,244வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 19, 35, 59, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 19, 35, 59, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் கிளப்பின் விசேட இலக்கங்களாக 3, 3, 4, 7, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 3, 4, 7, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,58,800 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,47,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 5,405வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 2, 3, 14, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 2, 3, 14, 56 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலின் விசேட இலக்கங்களாக 1, 9, 3, 3, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 1, 9, 3, 3, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,95,840 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,24,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 2,420வது கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 19, 28, 38, 63 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 25 வெற்றி இலக்கங்களாக 19, 28, 38, 63 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,24,83,640 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,22,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 9,78வது சுப்பிரதான சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 1,5,8,0,1,3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 1,5,8,0,1,3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 36,93,860 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,59,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலப்பட்ட 452வது ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 8,0,1,3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 8,0,1,3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசுகள் 30 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,21,280 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட 1,074வது சசிகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 4, 10, 18 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 10, 18 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,23,280 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
2: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சு என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்துக்கணும்.

0: பாடல்லாம்
1: மகள் சாருணிக்காகவும் பஹ்ரைன்ல இருக்கும் வனிதாவுக்காகவும் பல்லேகம தோட்டத்துல இருக்கும் எல்லாத்துக்காகவும் ஒரு நல்ல பாட்டு ஒன்று தாங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: டேய் டேய் சென்ட்ரல் போர்ன் நிறுத்து. வாழ எப்படி இருக்கா?

0: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: கோபு பேசுறேன் மேடம்.
0: கோபு எப்படி இருக்கீங்க?
1: அடுத்தும்
0: கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: உருவ திரைப்படத்தில இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர்
1: என்ன?
0: சுதாகரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே, அடுத்த மட்டும் சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு காவிய தலைவன் திரைப்படத்துக்காக.

மக்களின்

0: தொட்டால் பூமலரும் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்
1: ரூபகுமார்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: மேற்கொள்மலிருந்து நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: கடையில இருக்கிறோம் அக்கா, டீ ஷாப்ல.
0: ஓகே ஓகே. பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா.
0: ஓகே ஓகே. அடுத்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். ஆரோக்கியமான வாழ்வில் நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியின்

0: தினம் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: அடுத்த
0: பாடல் யார் யாருக்காகலாம் கேக்க போறீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, அமிந்திக்கு மாயா, சுசலகம, குசுராஜா, கொழும்பு கண்ணன்று மேலும் ராஜமாணிக்கம், ராஜேந்தர், பரிமர செல்வராம், பத்தல் ஐயா, கண்ணு, கிருஷ்ணவன், நாட்டோவியம், ராஜா, அதான் முந்தாஜினா, அருள்மொழி, நெரில், சாம்குமார், மனோராகலட்சுமி, பாரதி என பத்மா, இந்த நேரத்தில் வசனம் கட்டி கொண்டிருக்கும் நிச்சயமா உங்களுக்கு கருத்தும் நன்றி.
0: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இதமான இரவு நேர வணக்கம் சகோதரி, நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நினைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி இந்துலையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா போகுது, பாடல்கள்லாம் அருமை சொல்லி சாமிமலை சிங்காரவத்தி டி கே தினேஷ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போன்று இரவு நேர வணக்கம் சொல்லி கிண்ணியா மகரூப் நகர் நசூர் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கதா சொல்லிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி சரவுண்ட் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லிருக்காங்க. என்னது கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக முடிக்கிறது பாடல்.

0: நீலகாந்தம்
1: அவரும் கூட தன்னுடைய விருப்ப பாடலான அன்பே அன்பே சொல்லி ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் தாருங்கள் சொல்லி விரும்பி கேட்டிருக்காங்க. அதுக்காக அடுத்த பாடல்

0: Vasantham FM 102.6 102.8
1: ஒலிக்கரமிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி சுவிஸ் ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரத்தை பார்ப்போம். நேரம் இப்போது 9 மணி.

காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி வியாழன் வசந்த நிலா. இரண்டு நேரங்களின் தெரிவுகள் வர காத்திருக்கிறது. இன்று முதல் உணரி மணித்தியாளத்தை அலங்கரிக்க வருகிறது பாடல் தெரிவுகள். ஷாலினியின் பாடல் தெரிவுகள் வத்தலிலிருந்து தன்னுடைய பாடல் தெரிவுகளை அழகாக தொகுத்து அனுப்பியிருக்கிறார் நினைவுகளோடு. இன்று வத்தலை சாலினியின் பாடல் தெரிவில் முதல் பாடல் வருகிறது. அண்ணா, இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல், எனக்காக ஒரு பாடல் என்று சொன்னால் நான் இந்த பாடலை கேட்பேன் என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவருடைய முதல் தெரிவு பாடல் இதோ.

0: ஆரோக்கியமான வாழ்வே நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து. அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியில் மருத்துவம்.
1: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.
2: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: பாராட்டாய், காதலாய், கண்ணீராய், கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்

இன்றைய வியாழன் வசந்த நிலா உங்களுக்கு தெரியும், நேயர் விருப்பமாக வர காத்திருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. இரண்டு நேயர்களின் பாடல் தெரிவுகள் காற்றலையை அலங்கரிக்கப் போகின்றது. ஒரு நேயரின் பாடல் தெரிவுகள் இப்போது நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கிறது. முதல் ஒன்னரை மணித்து அலம் வத்தலை ஷாலினியின் பாடல் தெரிவுகள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அடுத்த பாடல் தெரிவு தன்னுடைய அம்மாவுக்காக கேட்டிருக்கிறார். இது அழகான ஒரு நினைவுதான், கவலையான நினைவுதான். ஆனால் இப்போது நினைக்கும் போதும் எனக்கு எனது அம்மாவின் நினைவு இந்த பாடலை கேட்டாலே வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயம், 2006 தான் சாதாரண தரம் படித்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் அம்மாவுக்கு திடீரென்று ஒரு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல். அப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப நான் அப்பாவோட அம்மாவை பார்க்க போயிருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க. அம்மாவை பார்க்கும்போது அவ்வளோ கவலையா இருந்தது, பேச முடியாம, வைரஸ் ரொம்ப பரவி இருந்தது, கொடூர காய்ச்சல். டாக்டர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் அப்போ பக்கத்தான் இருந்தேன். அம்மாவை பார்த்து எனக்கு அவ்வளோ கவலையா இருந்தது. அம்மா என் கையை பிடிச்சி பேச முடியாம இருந்தாங்க. அப்போ நான் வந்த பிறகு வரும்போது என்னுடைய தந்தை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக என்ன கூட்டிகிட்டு போனார். அந்த ஹோட்டலில் இந்த பாடல் ஒலித்தது. இந்த பாடலை கேட்கும்போது என்னுடைய கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் வந்தது. 2006 நான் சாதாரண தரம் படிக்கும்போது, இப்போதும் என்னோட அம்மா இருக்கிறாங்க. என்னோடய அம்மாவை நான் அப்படி பார்த்து கொள்கிறேன். ஆனால் இந்த பாடல் கேட்கும்போது அந்த நினைவு என் கண் முன்னாடி அப்படியே படமாக வந்து விடுகிறது. நான் அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லி அவ்வளோ எனக்கு ஃபீல் ஆகினதுன்னா, அதுக்காக என்னுடைய அம்மாவுக்காக இந்த பாடலை கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. 9:32 நிமிடம். ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் புவனேஷனா, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு குறுஞ்செங்கனி அசுருதின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அன்பு கலந்த இரவு வணக்கம் புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க? மஸ்கெலியா காங்கேயத்தையைச் சேர்ந்த ஸ்ரீமுருகன், சிவஜோதி, செல்வரத்னம், லோகநாதன், பத்மநாதன் எல்லோரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்கள். புவனேஷனா எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி அருமை பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சவினாஸ் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என் அன்பான இரவு பொழுது வணக்கம், நான் கந்தலாயிலிருந்து முகமது ஜெய்சர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வணக்கம் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். சிவஸ்ரீ தர்மகுல ராஜா குருக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். வசந்த வணக்கம், வளர வாழ்த்து, நிலா பாட்டு நிம்மதி ஊற்று. அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அருமையான பாடல் திறனைகளை யோகநாதன், சாந்திமதி, யாழினி, முடிந்தால் பொட்டு வச்ச ஒரு வட்டநிலா. முயற்சிக்கிறேன். இது நேர்களின் தெரிவு, நேரின் தெரிவு, இரண்டு நேர்களின் பாடல் தெரிவில் வந்து கொண்டிருக்கிறது. அன்பு கலந்த வணக்கம் கிண்ணிய மௌருஃப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஹட்டனிலிருந்து மாலா பர்னட் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம் ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். மூதூர் பட்டித்திட்டிலிருந்து வடிவேல் வானொலியின் அபிமான நேயர் என்று சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதமான இரவு பொழுது வணக்கம் லிந்துலை எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இனிமையான வணக்கம் என்ன, எப்படி இருக்கிறீங்க? சுபா வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கருங்காலைச்சோலிலிருந்து மில்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது. ஹட்டனிலிருந்து கலைமதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அனிதா தீபிகாவுக்காக பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே அண்ணா முரளியையும் இணைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வெளிமட டவுன் சைட்லிருந்து ராஜாராம், மலர், கோகுல், பிரபா எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். அக்கறைப்பட்டு பள்ளிக்கூடிய பிளத்து அப்துல் காதர் வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம் அட்டாம்பேட்டை புஷ்பராஜ் வணக்கம் சொல்லியிருக்கார். பொத்துவிலிருந்து ஜமால்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அக்கறைப்பட்டு பப்பிள நிசார், பாசூர் ஏ எஸ் பாலச்சந்திரன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம். அதேமாதிரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இரவு பொழுது வணக்கம் எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே விதுஷன், ராஜு, வினோதன், அனுகுமார் எல்லோருக்காகவும் வாகரையிலிருந்து குமார் என்று சொல்லியிருக்கிறார்.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 102.6 102.8 நிலவரசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantamfm.org என்ற இணையதளத்துக்கு வாருங்கள். ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இனிமையான பாடல்கள். எங்களுடைய வாழ்க்கை இசையோடு பின்னி பிணைந்தது. ஒவ்வொரு நினைவுகளிலும் ஏதோ ஒரு இசை எம்முள் அப்படியே தொற்றிக்கொள்கிறது. அப்படிப்பட்ட பாடல்கள் நாங்கள் இப்போது கேட்டாலும் அந்த சந்தர்ப்பத்தை அந்த நினைவுகளை எமக்கு மீட்டிக் கொண்டு வந்து கொடுக்கிறது. அந்த மீட்டிக் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நொடி பொழுது நாங்கள் அந்த நிலைக்கே நாங்கள் செல்கிறோம். அதுதான் இசைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு விடயம். வத்தலை சாலனியின் பாடல் தெரிவுகள் தான் முதல் ஒன்றரை மணித்தியாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் எங்களுடைய அண்ணாவின் திருமணத்துக்கு எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்தோம். எனக்கு கூட்டு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். எங்க ஊர் சொந்த ஊர் ரத்னபுரம். அங்க நாங்க எப்போதுமே எல்லோருமே ஒன்றாக சேரும் போது நல்ல நாள் பெருநாளைக்கு நாங்கள் எப்போதுமே அங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம் பெரிய வீட்டில். அப்படி கூடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வீடே கலகலப்பாக இருக்கும். அந்த சந்தோஷம் எங்களுக்கு எப்போதுமே நிலைக்காதான்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுவோம். ஆனால் வேலைப்பழிவின் காரணமாக தூர தூர இடங்களில் இருப்பதன் காரணமாக நாங்கள் பிரிந்து ஓடிவிடுவோம். ஆனால் எங்களுக்கு தான் அதிகமான கொண்டாட்டங்கள் களியாட்ட நாட்கள் இருக்கிறதே அடிக்கடி ஒன்று கூடுவது வழக்கம். எங்களுடைய குடும்பத்துக்காக நான் இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வத்தலை ஷாலினி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா காற்றலைகள் இனிமையான பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. முதல் ஒன்றை மன்னித்தியாளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது வத்தலை ஷாலினியின் பாடல் தெரிவுகள் அவருடைய நினைவுகளோடு. காற்றலை வசந்தத்தில் ஏராளமான சொந்தங்களும் இணைந்திருக்கிறார்கள். அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். 12 மணி வரை உங்களுக்கான நேரம் இருக்கிறது. நேரம் இப்போது 10 மணி.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். முதல் நேராக முதல் ஒன்றரை மணித்தி ஆழத்தில் பாடல்களை தொகுத்து வழங்கி இருக்கிறார், எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் வத்தலையிலிருந்து ஷாலினி. அவர் சொன்ன அடுத்த பாடல் அண்ணா, எனக்கு நடிகர் முரளியை ரொம்ப பிடிக்கும். அவருடைய இந்த பாடல், அதுவும் இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கனவை கலையாதே. இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடித்த படம், அதுக்காக அந்த பாடலை தாருங்கள், எனக்கு பிடித்த நடிகர் அவருடைய பாடலை தாருங்கள் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பதிகெடுத்த பாடல் தேவாவின் இசையில்

0: ஆரோக்கியமான வாழ்வே நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து. அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியின் மருத்துவம்.
1: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
4: சிங்கம் கதையா?
3: பாட்டு படிக்க முடியாதா?
4: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவா?
3: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
5: குவைட் எக்ஸைட்டிங்.

ஜோடி திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. இன்றைய முதல் ஒன்றரை மணித்தியாலம் வத்தலை சாலினியின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாகவும் இருந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிகள் தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எட்டியந்தொட்டை பணாமத்திலிருந்து அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அல்கோலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம் மகேந்திரன் அதிபர். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் தம்பி, இப்படி இருக்கிறீங்க. எட்டியந்தொட்டை பரிசல் வீதியிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். பிரேமராணி, அபிஷாரணி, கவினேஷ், ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தஸ்வரா, சேஷன், எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்துளை எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். ஹாய் புவனேஷ் அண்ணா, அன்பான வணக்கம். நான் மது, கரவலைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. அன்பு கணவர் ஜெகனுக்காகவும் பாடல் தாருங்கள்னு சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. மகன் அஸ்வின், யஸ்வின் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல். சபமால் கந்த பெரிய கொரியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். கந்தலாய் ஜெய்சர், அன்பு கலந்த வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னா? நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே கடவுளிலிருந்து கண்ணா, அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியோடு தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இணைத்துக் கொண்டேன். ஹாய் பிரதர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே ராஜு வந்திருக்கிறார். அன்பு மனைவி மல்லிகா, மகள் யசோ, அபி மற்றும் வசந்த முறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல். ஷாலினியின் அடுத்த பாடல்

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. அடுத்து ஒழிக்க வருகின்ற பாலோடு இந்த ஒன்றை மன்னித்தியாளத்தின் வத்தலை ஷாலினியின் பாடல் தெரிவுகள் முடிவடைகிறது. அடுத்த ஒன்றை மன்னித்தியாளத்தை அலங்கரிக்க ஒரு நேரின் பாடல் தெரிவுகள் காத்திருக்கிறது. நன்றி வத்தலை ஷாலினி.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த மணித்தியாலத்தை அலங்கரிப்பதற்காக, அடுத்த ஒன்றரை மணித்தியாலத்தை அலங்கரிப்பதற்காக எங்களோடு நிரோஷ்குமார் ஹட்டனிலிருந்து தன்னுடைய பாடல் தெரிவுகளை தந்திருக்கிறார். அவருடைய பாடல் தெரிவுகள் இந்த ஒன்றரை மணித்தியாலத்தை அலங்கரிக்க காத்திருக்கிறது. ஹட்டன் நிரோஷ்குமாரின் பாடல் தெரிவுகள், இனிமையான பாடல் தெரிவுகள் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். வசந்த நிலாவோடு அவருடைய முதல் பாடல் தெரிவித்து

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இரண்டாவது ஒன்றரை மணித்தி ஆழத்தை அலங்கரிக்கிறது நிரோஷ்குமாரின் பாடல் தெரிவுகள். அட்டன் நிரோஷ்குமார் அவருடைய முதல் பாடல் தெரிவு ஒலித்தது. அடுத்த பாடல் தெரிவுக்கான காரணத்தை இப்படி சொல்லியிருக்கிறார். அண்ணா, அந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் என்னுடைய பாட்டி ஞாபகம் தான் வரும், ஆச்சி ஞாபகம், என்னுடைய அப்பாவின் அம்மா. நான் சிறுவயதாக இருக்கும் போதே என்னுடைய அம்மா என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, தவறிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னை வளர்த்தது எல்லாமே என்னுடைய அப்பாவின் அம்மா தான். அதுக்கு பிறகு என்னுடைய தந்தை வேறொரு திருமணம் செய்து கொண்டார், அவர் வேறு வீட்டுக்கும் போயிட்டார். ஆனால் நானும் பாட்டியும் தான் இருந்தோம். என்னை அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக என்னை வளர்த்தவங்க என்னுடைய தாய் சந்தனம். இப்ப அவங்க இல்ல, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள. என்னை அப்படி வளர்த்தாங்க, எனக்கு இந்த குறையை விளங்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்க. வயது போகிருந்தாலும் தனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசுல சின்ன சின்ன வியாபாரம் செய்வாங்க. அந்த பணத்துல என்னை வளர்த்தெடுத்தாங்க. என்னுடைய பாட்டிக்காக அடுத்த பாடல் தாருங்கள் நான் சொல்லி இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார்.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஹட்டன் நிதோஷ்குமாரின் பாடல் தெரிவுகள் நினைவலைகளோடு வந்து கொண்டிருக்கிறது. அவர் அடுத்த பாடலுக்கு சொன்ன விளக்கம், ஆனால் நான் 16 வயதோடு கொழும்புக்கு வேலைக்கு வரலான முடிவு பண்ணி என் நண்பனோட வேலைக்கு வந்துட்டேன். ஏன்னா பாட்டிக்கும் கஷ்டம், ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க, அவங்களையும் பார்த்துக்கணும், அப்போ நான் அங்கேருந்து சரி வராது அப்படின்னு பாட்டி அவங்களுடைய மகள் வீட்டு அப்பாவின் தங்கை வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அப்போ நான் கொழும்புக்கு வேலைக்கு வந்துட்டேன். பெருசாக படிக்க கிடைக்கல. கொழும்புக்கு வேலைக்கு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தவர் சேகரண்ணா. நான் அவரை மறக்கவே மாட்டேன். என் நண்பன் கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு கஷ்டம்னு போயிட்டான். ஆனால் என்னால் அப்படி போக முடியாது, என்னுடைய சூழ்நிலை அப்படி, நானாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய கதையெல்லாம் கேட்டு சேகரண்ணா என்னை ரொம்ப உதவி பண்ணார். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் உதவி செய்தார் சேகரண்ணா. நான் இன்றைக்கு ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறேன். கை நிறைய காசு இருக்குது, எனக்கு எது வேணாலும் இப்போ வாங்க முடியும், அந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவர் தான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நேரத்தில் என்னை நம்பினார். அவரோட சின்ன கடவுள் தான் வச்சுருந்தார் எனக்கு வேலைக்கு வச்சு, என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்தார். அவர் தான் சொன்னார், நீ இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பி, நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி. யாராவது சொல்லுவாங்களா? அந்த மனிதர் எனக்கு கடவுள் போல் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கும் நான் அவருக்கு தலை வணங்குறேன். ஆனால் அவர் இப்போ இல்லை, ஆனாலும் எனக்கு அவர் கடவுள் போல தான். என்னுடைய வாழ்க்கையை சரிவர மாற்றியது. இன்னைக்கு நான் குடும்பத்தோடு சந்தோஷமாக மதிக்கத்தக்க அளவில் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த மனிதர் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மைதான் இல்லையா? வாழ்க்கையில் சில மனிதர்களை சந்திக்கும் போது எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டு போவார்கள். ஆனால் ஒன்று, கடைசி வரை நாங்கள் அவரை மறக்க மாட்டோம். தசேகர் என்ற மனிதர் இவருடைய வாழ்க்கை புரட்டி போடுறதுக்கு காரணமாக இருந்தார். நாங்கள் உதவி செயலருக்கு மதிப்பே. எதிர்பாராமல் செய்யும் உதவி என்றுமே அழியாது. அவருக்காக விரும்பி கேட்ட பாடல், அடுத்த பாடல் நிதோஷ்குமாரின் தெரிவில்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நிரோஷ்குமாரின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஹட்டன் நிரோஷ்குமாரின் பாடல் தெரிவில் அடுத்த பாடல் தன்னுடைய அன்பு மனைவி திரேசாவுக்காக. இந்த பாடல் மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாம். அடிக்கடி இந்த பாடலை முன்னெடுத்து கொண்டே இருப்பாங்க. நாம் தன்னுடைய மனைவிக்காக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் ஹட்டன் நிரோஷ்குமார்.

0: ஆரோக்கியமான வாழ்வே நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து. அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியில் மருத்துவம்.
1: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
4: சிந்து கதையா?
3: பாட்டு படிக்க முடியாதா?
4: புல்ல வரப்போற நல்ல போல யாருவ
3: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
5: Quite exciting.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான இரவு பொழுதில் இனிமையான பாடல் தெரிவுகள், நிதோஷ்குமாரின் பாடல் தெரிவுகள் ஹட்டனிலிருந்து. அண்ணா, அடுத்த பாடல் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக்கிய என்னுடைய மகள் பிரியா. என்னுடைய மகள் பிறந்தவுடன் அவ்வளவு சந்தோஷம். இந்த உலகத்திலே நான் தான் அந்த நொடியில அதிகமா சந்தோஷப்பட்டவனா இருப்பேன். அப்படி ஒரு விருப்பமா இருந்தது என்னுடைய மகளுக்காக அடுத்த பாடல். நான் இந்த என்னுடைய மகளை தூக்கி வைத்து நான் பாடிக்கொண்டிருக்கிற அடிக்கடி பாடுற பாடல் இந்த பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த பாடலை தாருங்கள் நான் அப்படின்னு கேட்டிருந்தார் நிரோஷ்குமார் ஹட்டனிலிருந்து.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் ஹட்டன் நிரோஷ்குமாரின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் வந்திருக்கிறார்கள். அன்பு வணக்கம் புவனேஷன், அப்படி இருக்கிறீங்க. புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில் நாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். வணக்கம் அண்ணா, நான் ஜிஹாஸ் கண்டியிலிருந்து, எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பாடல் வருகிறது, அஸ்லத் அஹானா அண்ணா அவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் சிவஜோதி செல்வரத்னம் லோகநாதன் பத்மநாதன் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கணும். ஸ்ரீமுருகன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா புவனேஷ்வரனா, அப்படி இருக்கிறீங்க. நல்ல சந்தோஷமா இருக்கன் அபுதல இருந்து அருள் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். வணக்கம் யுவராணி நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. வத்தலையிலிருந்து ஜியா பொத்துவியிலிருந்து தனக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். ஆராயம்பதி இதயரத்னம் வணக்கம் சொல்லியிருக்காரு. வணக்கம் இதயரத்னம். நிர்மலா பாலா வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. தொண்டை மன்னாறு செல்வசனதி சுதன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். ராஜா பண்டாரவள்லிருந்து வணக்கம் என்று சொல்லியிருக்கார். புவனேஸ்வரன் மங்கையகரசி நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதமான இரவு பொழுது வணக்கம் புவனேஷ் பிரதர். மாளிகவத்தை சந்திரா குஷன் வர்க்ஷாப்லிருந்து மணிமன்னன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க. நிரோஷ்குமாரின் பாடல் தெரிவுகள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வேணி பலாங்குடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். கந்தலாய்க்கு வைத்து அன்பு இரவு பொழுது வணக்கம். பூவனத்தி பூக்கள் இல்லை, பூவையும் முகம் பார்த்து பூவாசம் புறப்படும். பூலோகத்தேனிலே வாய் பூவோடு நீ இருப்பாய், பூக்கள் எல்லாம் உன் மடிசாய பூக்காமல் காத்திருக்கும். கவிதையோடு வந்திருக்கிறார். நீஷா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கான. மாமல்லிலிருந்து பண்ணைபுரம் மணிகண்டன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கார். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அட்டம்பட்டி புஷ்பராஜுக்கும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அட்டம்பட்டி புஷ்பராஜ் அக்கறை பற்றி பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக எண்ணி இருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நினைவுகளோடு பாடல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது வசந்த நிலாவில். இன்றைய இரண்டாவது ஒன்றரை மணித்தியாலத்தில் நிதோஷ்குமாரின் பாடல் தெரிவுகள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அடுத்த பாடல் தெரிவு சின்ன கவுண்டர் திரைப்படத்துக்காக இசைஞானியின் இசையில் வருகின்றது. இந்த பாடல் தனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதன் காரணமாக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் நிதோஷ்குமாரின் அடுத்த பாடல் இது.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இறுதி பாடல் ஒலிக்கு காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல்களை தந்த இரண்டு நேயர்களுக்கும் நன்றி. ஷாலினி வத்தலை முதல் உணரி மாநித்தியாலத்தில் அவருடைய பாடல் தெரிவுகள் நினைவுகளோடு வந்திருந்தது. அடுத்த உணரை மனுத்திய ஆழத்தில் இறுதியாக ஒலிக்கின்ற பாடலோடு நிரோஷ்குமார் ஹட்டன் நிரோஷ்குமாரின் பாடல் தெரிவுகளும் நிறைவடைகிறது. இருவருக்கும் நன்றி. உங்களுடைய அருமையான பாடல் தெரிவுகளோடு நிகழ்ச்சி அழகாக நகர்ந்தது. உங்கள் நினைவுகளோடு நிகழ்ச்சி அழகாக நகர்ந்தது. இருவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

2.8 வசந்தம் FM. நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
1: விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

புதுமைகளோடும்

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

அகவெல்லம் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: அப்ப பெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்துவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: தள்ளாடும் நெஞ்சங்களே, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்களே. சர்வலோகத்தின் வல்லவர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். தண்ணீரை கப்பல் ஓட்டும் நெஞ்சங்களாய், பாலைவனத்தையே வாழ்க்கையில் சுமக்கும் உள்ளங்களாய் நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் நில்லுங்கள். வனாந்திர வாழ்க்கையில் யாக்கோவும் அலைந்தவன்தான். இந்த வல்லவர் கைவிட்டு விட்டாரா? கண்ணீர் வாழ்க்கையில் அந்த யோசிப்பும் நடந்தவன்தான். இந்த நல்லவர் மறந்து விட்டாரா? இல்லவே இல்லை. அதே வல்லவர் உன்னுடனே, அதே வல்லவர் நம்முடனே.

அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 அலைவாசிகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சி இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மனதிற்குமே இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு புதிய விடியல், புதிய நம்பிக்கை, புதிய தொடக்கம். அனைவருக்குமே இந்த நாள் வந்து ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசையும் கூட. உங்களோட இந்த இனிமையான காலையை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியாகவும் மாற்ற உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் அஜய் சிவானி. இன்று நாளுக்கான சிந்தனை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வரலாம் இல்லையா? நீ செல்லும் பாதை கடினமாக இருந்தால் நீ சரியான இலக்கை நோக்கி பயணிக்கின்றாய் என்று அர்த்தம். பல நேரங்களில் நாம செய்யற வேலைகள்ல தடங்கள் வரும்போது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா உண்மை என்னன்னா, பெரிய வெற்றிகள் எப்பவுமே எளிதா கிடைக்கிறதே கிடையாது. அதனால இன்னைக்கு உங்க முன்னாடி எந்த சவால் வந்தாலும் அது ஒரு முன்னேற்றத்துக்கான படிநிலையா பாருங்க. ஜெயிக்கிறது நிச்சயம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-7-5-0-3 அதே போல 0-1-2-7-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனமைப்பு உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடமாகும். இந்த விலை நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் வருகிறது கேட்டும் என்றும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

நாணயம் திரைப்படத்துக்காக இடம்பெற்றோர் இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைந்து கொள்வோம். அன்பன காலை நேரம் வணக்கங்களோடு வியோ இழந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்தனமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வின், ஆஷித், அதே போல இமிஷான், பவானி, அதே போல தம்பி ஆகியோர் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கீஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கையில் இருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். தொலைசோல பூமிகா, சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி, லட்சன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சென்னைய மகாதேவன், எம் எஸ் பெருமாள் மற்றும் விஜயகுமார், கௌசல்யா, எட்டியந்தொட்டி, சிவாஜி உலசில் கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக திலீப் வந்திருக்கிறாங்க அம்பாறையில இருந்து. சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்குமே இனிமையான நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தரிசன குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேரம் வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. இன்றைய தினம் நல்ல பல சுபகாரம் ஏற்படுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அறந்தாங்க ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை யுதாகரன் மவுண்டின் வட்டவழந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. காலை பொழுது வணக்கங்களோடு சண்முகநாதன் கலகலந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலைக்கு நேர வணக்கம் சகோதரி விளான்களில் இருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தோன், புவிலோஷன், கண்ணந்தொட்டில் வசிக்கும் ராமச்சந்திரன், சமிந்தா, இலக்கியா, பிரகல்யன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஹெடன் கேம் வெளியில இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த

இனிமையான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சி அலங்கத்த வண்ணமாவே இருக்கிறது. நீங்களும் தொடர்ச்சியாக உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு நீங்கள் கூறும் வாழ்த்துக்கள் கூட இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பானதாக மாற்றம் அப்படின்றது எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 அதே போன்று www.vastamfm.lk என்ற இணையதள பக்கமாகவும் நிகழ்ச்சியை வந்து கேட்டுக்கொண்டே மகிழ்ச்சியா அப்படியே இணைந்திருக்கலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா பூனகலிலிருந்து ஜேசுதாஸ் இருக்கிறாங்க. பண காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வத்தலிலிருந்து ஐயக்கடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகேசின, தம்பி வெளிமிட செல்வரம், கிருஷ்ண பக்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்துசாமி, அதே போல எடியந்துடைய சிவாஜுடன் கூடிய அனைத்து உறவுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சின்னையா, மகாதேவன், சுமுதரி வகத்தோடு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, கிரியில ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே சின்னத்தம்பி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு கூட பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல பனாவதி, சரோஜினியும் நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறாங்க. அர்ப்பணகர்ந்து ஃபரிதா வந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்து